0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: தமிழே,
1: தமிழ் எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ. தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் 89.4

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: டேய் அண்ணா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: செய்தாய்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு இனிமை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இந்த சமூகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அதை சார்ந்து மற்றவர்கள் நம்மை புகழ்கின்ற அந்த புகழ்ச்சி, அது நமக்கு தருகின்ற பெருமிதம், இவற்றிற்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட நம்மிடத்திலே இருக்க வேண்டிய குணநலன்கள், ஒழுக்கம், இவற்றிற்கெல்லாம் நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனென்றால் அந்தஸ்து என்பது மற்றவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு. அதிலே அவர்கள் நம்மீது வைத்திருக்கின்ற அபிப்பிராயம்தான் முக்கிய பங்கு வகிக்கும். அவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று நினைக்கிறார்களா, திறமையானவர்கள் என்று நினைக்கிறார்களா, அல்லது நம்மை தீயவர்கள் என்றோ திறமையற்றவர்கள் என்றோ அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் மற்றவர்கள் நம்மை மதிப்பதும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தும் புகழும் அமைகிறது. ஆனால் நாம் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல நல்ல குணநலன்கள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது நம்மீது நாம் கொள்ளுகின்ற அக்கறை, நம்மீது நாம் செலுத்துகின்ற பார்வை, மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்களோ அது நமக்கான அந்தஸ்து, பெருமை, புகழ் இவையெல்லாம். நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் அல்லது எப்படி பார்க்க விரும்புகிறோம் என்பதுதான் நாம் நம்மிடத்திலே கடைபிடிக்க வேண்டிய குணநலன்கள் மற்றும் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், இந்த உலகத்திலே நேர்மையாக இருக்கின்ற சிலரை, கட்டாயமாக சில ஒழுக்கங்களை கடைபிடிக்கின்ற சிலரை பெரும்பாலும் பிழைக்க தெரியாதவர்கள் என்றுதான் சமூகம் அடையாளப்படுத்துகிறது. அவர்களுக்கு முன்னால் நான் பிழைக்க தெரிந்தவன், நான் சாமர்த்தியசாலி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக கொள்ளையடித்தோ திருடியோ நாம் பெரும் பொருள் சேர்த்து நமக்கான அந்தஸ்தை உருவாக்கிக் கொள்ளலாமா? அது தவறில்லையா? என்றைக்கு இருந்தாலும் அது நமக்கு ஆபத்தை விளைவிக்குமா இல்லையா? ஆகவே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதை விட நாம் நம்மை எந்த அளவிற்கு சிறப்பாக, நேர்த்தியாக, ஒழுக்கமாக, நியாயமாக உருவாக்கிக் கொள்ளுகிறோம் என்பதில் தான் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி நம்மை நாம் நல்ல விஷயங்களாலே நிரப்பிக் கொள்ளும் போது உடனடியாக அதற்குரிய பலன் கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். அது நீடித்த பலனாக இருக்கும். எந்த விதமான ஆபத்தையும் விளைவிக்காமல் நன்மையை மட்டுமே நம்மை நாடி வரச் செய்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஈர்ப்பாக அதுதான் இருக்கும். ஆகவே அந்தஸ்து, புகழ் இவற்றையெல்லாம் அதுவாக வந்து சேரட்டும் என்று சற்றும் கவனத்திலே வைத்துக் கொள்ளாமல் நம்மை எப்படி நாம் சிறப்பாக தகுதிப்படுத்திக் கொள்வது என்பதிலே நாம் கவனம் செலுத்தினால் அதை செய்கின்ற எந்த ஒரு நாளுமே நமக்கு ஒரு மிக இனிமையான நாளாக அமையும். அவ்விதமே அமையட்டும் என்று பிறந்திருக்கிற இந்த நாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அட்டிங்க.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தால் பயம் ஏற்படும். சிலருக்கு இருட்டை பார்த்தால் பயம், சிலருக்கு அமானுஷ்யமான சில விஷயங்கள், அவற்றை எல்லாம் பார்த்தால் அல்லது அவற்றை பற்றி கேள்விப்பட்டாலும் கூட, அவை கண்ணிலே தெரியவில்லை என்றாலும் இங்கே இருக்குமோ என்று நினைத்து கற்பனை செய்தே பயப்படுவார்கள். அப்படி ஒவ்வொருவருக்கும், தெனாலி படத்திலே கமல் அவர்கள் வசனம் பேசுவது போல, ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பயங்கள் இருக்கும். உண்மையில் இந்த பயம் என்பது என்ன? உதாரணத்திற்கு சொல்கிறேன். முதலிலே நாம் குறிப்பிட்டது போல, சிலருக்கு இருட்டை பார்த்தால் பயம். இங்கே உங்களை உண்மையில் பயமுறுத்துவது இருட்டு அல்ல, அதை கண்டு பயப்படுகிற உங்கள் பலவீனம்தான். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு இருட்டை பார்த்தால் பயம், ஆனால் உங்கள் நண்பர் அல்லது உங்களுடைய உறவினர் அவரும் அப்படி இருட்டை பார்த்து பயப்படுவதில்லையே. உங்களை பயமுறுத்துகிற அந்த இருட்டு ஏன் அவரை பயமுறுத்தவில்லை? ஏனென்றால் அந்த இருட்டு ஏதோ ஆபத்தானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அந்த ஆபத்தை நம்மால் வெல்ல முடியாது, அது நம்மை வென்று விடும், நாம் அதனாலே பாதிக்கப்பட்டு விடுவோம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் கற்பிதம் செய்து கொள்ளுகிற விஷயம்தான் உங்களை மனதளவிலே பலவீனப்படுத்தி பயமுறச் செய்கிறது. இதுபோலத்தான் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு பிரச்சனையுமே, உண்மையில் அந்த பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையே அல்ல, அதை நம்மால் தீர்க்க முடியாது, அதனிடத்திலே நாம் தோற்று விடுவோம் என்று நீங்கள் நம்புவதுதான் அதை பிரச்சனையாக உங்களுக்கு மாற்றுகிறது. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு இன்னலான சூழ்நிலை எதிர்பட்டாலும் கண்டிப்பாக அதை நம்மால் சரி செய்ய முடியும், அதை வென்று வர நம்மாலே முடியும் என்று நீங்கள் நம்பினால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை என்ற ஒன்றே இருக்காது. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது புத்தம் புது காலை.

சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
4: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் டு யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல, அதாவது கடந்த காலங்கள்ல என்னென்ன மாதிரியான மிகச்சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ துவங்கின அப்படிங்கறத பத்தி நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில மே மாதம் 15 தேதியான இதே தினத்துல 1618 ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த புகழ்மிக்க வானியல் ஆராய்ச்சியாளரான ஜோஹன்னஸ் கெப்ளர் அவர்கள் ஒரு முக்கியமான விதியை கண்டுபிடித்து வெளியிடுகிறார். வானியல் ஆராய்ச்சியில கெப்ளரின் விதிகள் என்பது மிகவும் புகழ்மிக்கவை. அதில் அவருடைய மூன்றாவது விதிக்கு ஹார்மோனிக்ஸ் லா அப்படின்னு பேர். இதை கால விதி அப்படின்னும் சொல்வாங்க. வானவெளியிலே சூரிய குடும்பத்தை சேர்ந்ததாக உலவிக் கொண்டிருக்கின்ற கிரகங்கள், இந்த கிரகங்களினுடைய எடைக்கும் அது சூரியனை சுற்றுகின்ற காலத்திற்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். நீள்வட்ட சுற்றுப்பாதையிலே ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி அது சூரியனை சுற்றி வருவதற்காக எடுத்துக் கொள்ளுகின்ற கால அளவு இருக்கு இல்லையா, அந்த காலத்தினுடைய இருமடங்கு, அதாவது ஸ்கொயர். அப்படி அது சுற்றுகின்ற அந்த அச்சினுடைய ஆரம், விட்டம்னா இந்த முழு குறுக்களவு, அதுல பாதி ஆரம் இல்லையா, அந்த ஆரத்தினுடைய மும்மடங்குக்கு, கியூபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அந்த மும்மடங்குக்கு நேர் விகிதாச்சாரம் கொண்டது. அதாவது இதுவும் அதுவும் நேர் விகிதத்துல தொடர்பு கொண்டது. இது அதிகரித்தால் அதுவும் அதிகரிக்கும், இது குறைந்தால் அதுவும் குறையும் அப்படிங்கிற மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்படிப்பட்ட தொடர்பு இவை இரண்டிற்கும் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதாவது அது எடையின் அடிப்படையிலே தான் அந்த அளவிற்கான சுற்றுவட்ட பாதையை மேற்கொள்ளுகிறது. எடை அதிகரிக்கும் போது அதனுடைய சுற்றுவட்ட பாதையும் அது சுற்றுவதற்கான காலகட்டமும் மாறக்கூடும். இதை மேலோட்டமா கேட்கும் போது இதனால நமக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அறிவியல் ரீதியாக பல பல ஆராய்ச்சிகளுக்கான ஆரம்பமாகவும் பல பல சிறப்புமிக்க ஆய்வு முடிவுகளை கண்டுபிடிப்பதற்கான துவக்கமாகவும் கெப்ளர் அவர்களினுடைய இந்த ஆய்வு முடிவு, அதாவது இந்த மூன்றாவது விதி அமைந்தது. அதனை அவர் வெளியிட்ட தினம், பல ஆய்வுகளுக்கான துவக்கத்தை அமைத்து தந்த தினம் இன்றைய தினம். அதே போல 1793 ஆண்டு டியாகோ மெரின் அக்யூலரா அப்படிங்கிற ஸ்பெயினை சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர், விமான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் துவக்கமாக இவ்

முதன் முதலிலே விளங்கியவர் டியாகோ அவர்கள் தான். பறவைகளை பார்த்து அதை போல நாமும் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பறவைகளை மிக நீண்ட காலங்கள் ஆராய்ச்சி செய்து அதனுடைய இறகு, அதனுடைய அளவு, அதனுடைய எடை, பறவைகளினுடைய உடலமைப்பு, பறக்கும் போது அது வாலை எப்படி அசைக்கிறது, தலையை எப்படி பயன்படுத்துகிறது, இறக்கைகளை எப்படி காற்றிலே மிதக்க வைக்கிறது, இதெல்லாத்தையும் மிக நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து மரப்பொருட்களை கொண்டு ஒரு விமானத்தை தயார்படுத்தி ஓரளவுக்கு வெற்றிகரமாக அவர் அதை பறக்க வைத்து சாதித்து காட்டிய தினம். அதிலே சில தொழில்நுட்ப குறைபாடுகள் இருந்தது. ஆகவே அதனாலே நீண்ட தூரத்திற்கு பறக்க முடியவில்லை. ஆனாலும் இதுதான் விமானங்களினுடைய கண்டுபிடிப்பு மற்றும் இன்றைக்கு நாம் மிகச் சுகமாக வானத்திலே பறந்து செய்து கொண்டிருக்கிறோமே, அந்த விமான பயணங்களுக்கெல்லாம் ஆகச்சிறந்த ஆரம்பமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து 1902 வருடம் இதே மே 15 விமான சாகச பயணங்களிலே விருப்பமுடையவராகிய லிமன் விஸ்வெல் கில்மோர் ஜூனியர் அப்படிங்கிற ஒருத்தர் நீராவியினாலே இயங்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்து அதை வானத்திலே பறக்க வைத்து காட்டிய தினம் இன்றைய தினம். எப்படி நிலக்கரி நெருப்பிலே இட்டு அதிலே இருந்து வரக்கூடிய அந்த சக்தியை கொண்டு ரயில் பெட்டிகள் இயக்கப்படுகிறதோ அதே நுட்பத்தை விமானத்திலே இவர் முயற்சித்து பார்த்திருக்கிறார். இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய பல விமான தொழில்நுட்பங்களுக்கு இப்படிப்பட்ட மகத்தான ஆர்வலர்களினுடைய சாதனைகள் தான் தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றன. இவருடைய கண்டுபிடிப்பு என்பது இதை போல இன்னும் பல கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு துவக்கமாக அமைந்திருக்கிறது. இதே போல இதே மே 15 1905 தான் லாஸ் வேகாஸ் என்று போற்றப்படுகின்ற உலக புகழ்மிக்க பல நகரங்களிலே ஒரு நகரம், அது அமெரிக்காவைச் சேர்ந்த நகரம். அந்த நகரம் இன்றைய தினத்திலே தான் கட்டமைக்க துவங்கப்பட்டது. இப்படி எண்ணிலடங்காத நன்மைகளை உலகம் முழுக்க பரவிடச் செய்த பல சிறப்பான துவக்கங்கள் ஒவ்வொரு தினமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த தினத்திலும் அப்படிப்பட்ட பல துவக்கங்கள் அமைந்திருப்பதற்கான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த தினம் மிகச்சிறப்பான பல துவக்கங்களை அமைத்துக் கொடுக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: ஷோ தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற மாணவர்கள் சில நேரங்களிலே மறுதேர்வு எழுதுவார்கள். ஒருமுறை தேர்வு எழுதி அதிலே அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்றார், அதற்கான வாய்ப்பு இருக்கும் போது கண்டிப்பாக நான் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு இன்னொரு முறை இந்த தேர்வு எழுதுகிறேன், இன்னும் சரியாக எழுதுகிறேன், இன்னும் என்னை தயார்படுத்தி கொண்டு எழுதுகிறேன், ஏனென்றால் நான் எதிர்பார்த்த மதிப்பெண்கள், முழுமையான மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும் போது முந்தைய தேர்வுக்கு தயாரான விதத்திலே எங்கெங்கெல்லாம் குறைகள் இருக்கின்றன, எந்த விதங்களையெல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களுக்குள்ளே தேவைப்படுகிற அந்த திருத்தங்களை செய்து இன்னும் முழுமையாக தங்களை தயார்படுத்தி கொண்டு அந்த தேர்வை அணுகுவார்கள். இப்போது அவர்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி பெரும்பாலும் அவர்களுக்கு சாத்தியப்படும். இது அந்த மாணவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள அவர்களாக உருவாக்கிக் கொள்ளுகின்ற வாய்ப்பு. வாழ்க்கை நம் எல்லோருக்குமே அப்படி வாய்ப்புகளை வழங்கும். எப்போது தெரியுமா? நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீர்கள், அதிலே நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் அதுதான் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள, உங்களிடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை நீங்களே கண்டறிந்து கொள்ள, அவற்றை மிகச்சரியாக நீங்கள் சீர்திருத்திக் கொள்ள வாழ்க்கை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆகவே எதையுமே பின்னடைவாகவோ தோல்வியாகவோ நீங்கள் கருதவே வேண்டாம். நீங்கள் உங்களை இன்னும் சிறப்பாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்தி ஒரு அவகாசம் கொடுத்திருக்கிறது. இதை ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சிறப்பான முறையிலே நாம் பயன்படுத்தி கொண்டால் அடுத்த முயற்சி என்பது நிச்சயமாக நமக்கு வெற்றியாகத்தான் அமையும். அதுபோல இன்றைய தினம் இதுவரை வெற்றி பெற முடியாத முயற்சிகள் பலவற்றை நாம் முன்னெடுப்போம். நம்மை சரிபடுத்திக் கொண்டு, சீர்திருத்திக் கொண்டு, நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றிக்கொண்டு, பலவீனங்களை எல்லாம் பலங்களாக உருமாற்றிக் கொண்டு கண்டிப்பாக இன்றைக்கு நாம் முயற்சி செய்வோம். அந்த முயற்சிகள் அத்தனையிலும் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். இந்த நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்ளுகின்ற இந்த நாள் கண்டிப்பாக நமக்கு பொன்னாளாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

மார்னிங், a very good morning. காலை வணக்கம். 7:08 ஆயிருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். 15 வெள்ளிக்கிழமை, வீக்கெண்ட் வந்து விட்டது. எப்படி இருக்கீங்க? ஆல் ஓகேவா? இந்த வாரம் எப்படி போச்சு? அப்படி ஒரு வழியா இந்த வாரம் முடிஞ்சதுரா ஏ அப்படிங்கிற ஒரு மூட்ல இருக்கீங்களா? இல்ல ஒன்னும் இல்லப்பா. எப்படி இந்த வாரம் வந்து போச்சுன்னு தெரியல, ஏதோ போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? இல்ல வந்து என்ன மாதிரி இருந்தது இந்த வாரம் உங்களுக்கு? எனக்கு வந்து நாட் சோ கிரேட் ஆர் நாட் சோ பேட், ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் ஃபைன், நாட் அ ப்ராப்ளம். அடுத்த வாரத்துக்காக தான் வந்து எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, யூஏல இருக்கிறவங்க எல்லாரும், நாட் ஜஸ்ட் யூஏ, ஐ வுட் சே ஜிசிசியில இருக்கிறவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் தான் ஹாலிடேஸ் வரப்போகுது. அண்ட் இந்த வருஷத்துடைய ஐ திங்க் லாங்கஸ்ட் பிரேக் அப்படின்னா இந்த பிரேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 9-10 மினிமம், அட்லீஸ்ட் ஒரு 8 கிடைக்கும் நமக்கு. நடுவில் வந்து அந்த மண்டே ஒர்க்கிங்கா இல்லையா ப்ரைவேட் செக்டருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் இன்னும் எதுவும் வரல தானே? அப்படி ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா அந்த ஒரு நாளை விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னாலும் 8 நமக்கு ஹாலிடேஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறீங்க? யாரும் இன்னும் ஈத் பிளானெல்லாம் என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் இதுக்கு ஒரு ஆர்டிக்கலில் நான் பார்த்தேன், நிறைய பேர் வந்து என்னென்ன ஊர்களுக்கெல்லாம் புக் பண்ணுறாங்க இங்கே நம்ம யூஏயில் இருந்து. ரெண்டு ட்ராவல் ஏஜென்ட்ஸ் ரிவீல் பண்ண சில விஷயத்தை பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, நிறைய பேர் வந்து இந்த மால்டீவ்ஸ்க்கு போகிறதுக்காக பிளானில் இருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் எங்கே போக போகிறீங்க? இல்லை இங்கே தான் இருக்க போகிறீங்களா? யூஏயில் தான் இருக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ? அதையும் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து ஆரம்பித்து 11 வரைக்கும் நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து 9-10 வரைக்கும் நம்ம கூட வந்து ஒரு டாக்டர் ஜாயின் பண்ண போகிறாரு. அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அலர்ஜி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எக்ஸாமா மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் ரிமைண்டர் வச்சு கேளுங்க. பிகாஸ் அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு டாக்டர் வரப்போகிறாரு 9:00 to 10:00 இன்றைக்கி. அதை தவிர்த்து நிறைய பாட்டெலாம் உங்களுக்காக இருக்க போது. ஆஸ் ஆல்வேஸ் ஊர் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அப்பப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். டிராஃபிக் எங்கே இருக்குங்கிறதையும் சொல்லுவேன். நீங்களும் வந்து எனக்கு டிராஃபிக் எங்கேயாவது இருந்தது நான் சொல்லலாம், அண்ட் ஏதாவதுன்னா நம்ம பேசவும் செய்யலாம். ரெண்டு தடவை நீங்கள் பாட்டும் கேட்கலாம், சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு பி. மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கலாம். எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு KIRTHANA இதுதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸ் பண்ணுங்க. எங்கேருந்து கேட்குறீங்க, எந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து கேட்குறீங்க, அங்கே எப்படி இருக்குது வெதர் அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு நீங்கள் அனுப்புவீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மெசேஜஸ் எல்லாத்தையும் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், சரியா? இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ரெண்டு பிரீஸியான பாட்டு, அலை பாதை படத்துலேருந்தும் ஓ மாய் கடவுளை படத்துலேருந்தும் கமிங் யுவர் வே. குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். பேக் டு பேக்

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: பத்து காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: யாரெல்லாம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்றது ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இங்க நம்ம துபாயில பார்த்தோம்னா, நாட் ஜஸ்ட் துபாய், ஓகே யூஏன்னு நம்ம எடுத்துக்கலாமே, யூஏஇல கிட்டத்தட்ட 60% மேஜர் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் 2025 எந்த நான்கு காரணங்களாலும் எந்த நான்கு வயலேஷன்ஸால நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. நியர்லி 60% ஆஃப் மேஜர் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இந்த யூஏஇ லாஸ்ட் இயர் இந்த நான்கு டிராபிக் வயலேஷன்ஸ்னால தான் ஆகியிருக்குன்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறதுல என்னன்னா, முதல்ல அந்த ஃபோர் மேஜர் வயலேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், 18% ஆஃப் த பீப்புள் வந்து சடனாக சர்வ் பண்ணுறது, இப்போ ஒரு லேனில் போயிட்டு இருக்கும்பொழுதே டக்குன்னு பக்கத்தில் எனக்கு வந்து இண்டிகேட்டர்லாம் எதுவுமே போடாமல் நீங்கள் பாட்டுக்கு சட்டுன்னு போறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பெரிய வயலேஷனால தான் வந்து 18% ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அண்ட் அடுத்தது வந்து டிஸ்ட்ராக்டட் டிரைவிங், ஃபோனை பார்த்துட்டே ஓட்டுறது, இல்லை வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டே ஓட்டுறது, ஆர் லைக் ரோடை கவனிக்காமல் அப்படி போகிறது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டடாக பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்டட் டிரைவிங், அது வந்து 16%. அடுத்தபடியாக வந்து டெயில்கேட் பண்றதுனால அப்படியே ஃபிளாஷ் அடிச்சுட்டே இருப்பாங்க. வாட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இப்போ நீங்க வந்து ஃபாஸ்ட் லேன்ல ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க, நீங்க பின்னாடி வரீங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டா நீங்க வந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பண்றது உண்டு, இப்போ அந்த கேமரா இல்லாத இடங்கள்ல வந்து ஃபாஸ்ட்டா அந்த ஸ்பீட் லிமிட்டையும் தாண்டி போயிட்டு போகிறது உண்டு. ஸோ அப்படி நீங்க போகும்போது கரெக்டான ஸ்பீட்ல ஃபாஸ்ட் லைன்ல போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னால இருந்து வழி கேட்கறது அது ஒரு தப்பு. அண்ட் இன்னொன்று, பின்னால் வந்து நீங்கள் வழி கேட்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிற அந்த லேனுக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு இடம் இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் லேக்கிங் அமங் அ லாட் ஆஃப் பீப்புள். அதுதான் வந்து நமக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். நம்ம கரெக்டான ஸ்பீடில் போயிட்டு இருப்போம், ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருப்போம், ப்ராப்பரான ஸ்பீடில், அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட நம்மளால் ஜாஸ்தி போக முடியாது. அண்ட் பக்கத்தில் வந்து நம்ம நகர்ந்து போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் வழி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வழி கேட்குற வண்டியால் பக்கத்தில் எனக்கு மாற முடியுமா, அங்கே வந்து அவங்களுக்கு இடம் இருக்காங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா தட் வில் பி கிரேட். ஏன்னா அப்படி பண்ணும்பொழுது பேனிக் ஆகிடுறாங்க சில பேர், பேனிக் ஆகிட்டு டக்குன்னு பார்க்காம வந்து போகிறதுனால அங்கேயும் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, சரியா? ஸோ டெயில் கேட்டிங்னால ஒன்று. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக வந்து நெக்லிஜென்ஸ் அண்ட் இன்அட்டென்ஷன், அகேன் ஒரு கவனக்குறைவாக ஓட்டுறதுனால ஒரு 11% ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இந்த ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான்கு வயலேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் டூ தட்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: So kaalangathal vandha nama drive panumbodhu illa nalla mood la nama kelambi povom, nama vandha positive morning aarambippom, edhavadhu saami paattu ketto illa pray pannito illa motivation mood podcast ketto positive nama start panni pogumbodhu road la nama tension pandrathukkeye varuvaanga indha maari irukravanga. Adutha innoru problem enna theriyuma, indha fast lane la vandhu jolly abadi trip pora maadhiri enmo road abadi rush ite pora maari sila per povaanga, vali ketalum kudukka maatanga. So apdi neenga jolly a paattu ketite pogradhukku dhaan andha கடைசி லைன் இருக்குல்ல, அந்த ஸ்லோ லைனை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அண்ட் சிக்னலில் வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது, க்ரீன் ஆனதுக்கு அப்புறமா கூட தெரியாமல் நம்ம ஒரு 4 ஹார்ன் அடிச்சா தான் நகருது, இதெல்லாம் வந்து வெரி பேட் ஹேபிட்ஸ், சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா சைலண்டாக மாற்றிருங்க. எனவே இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க. குமார், காலை வணக்கம் உங்களுக்கும், இனிய காலை வணக்கம் கீர்த்தனா. கிருஷ்ணன், சென்னையிலிருந்து உங்கள் வானொலி நிகழ்ச்சியை கேட்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு. அடடே, சென்னையெல்லாம் எப்படி இருக்கு, மழையா? கோயம்புத்தூரில் செம்ம மழையா அங்கே, ஐயோ. ஈவினிங் வந்து நான் யூஸ்வலி வீடியோ கால்லாம் பேசுவேன்ல, அப்படி பேசும்போது கனெக்டே ஆகலை, லைக் இன்டர்நெட்லாம் அங்கே ஒர்க் ஆகலை. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்து தெருவில் வந்து ஒரு 10-15 மரம் விழுந்துருச்சுன்ட்டு. ஓகே, மரம் விழுந்துருச்சா, சரிம்மா சேஃபாக இருங்க பாயின்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராமில் நியூஸ் பேஜை பார்த்தா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ஒரு சுவர் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால தற்காலிகமாக கொச்சிக்கு விமானங்கள்லாம் வந்து திருப்பி விடப்பட்டிருக்குங்கிற ஒரு செய்தியும் நான் பார்த்தேன். நான் வேறு ஊருக்கு போகலான்லாம் பிளான் வச்சிருக்கேன், நான் ஊருக்கு போகும்போது தான் ஏர்போர்ட்டுக்கு இப்படி ஆகணுமா அப்படின்லாம் நினச்சிட்டு தான். பட் I think they have resumed their services in anekana sari pannidvaanga, you know time irukke adu onnu. And where yaar message anapirukanga, Sayed good morning anapirukare, good morning to you too Sayed. Good morning akka Dubai la irundhu Umaira. அப்புறம் ரேணுகா ரவிக்குமார், லிஸ்னிங் ஃப்ரம் சென்னை, நோ சன்ஷைன் நவ் இன் சென்னை அப்படின்ட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஜாலி. இங்கே அப்படியே சன் வந்து என் கண்ணில் அடிக்குது, நான் ஸ்டுடியோக்குள்ள கூட கூலிங் கிளாஸ் போட்டு தான் உட்காரணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. ஜபல் அலி ஃப்ரீ ஜோன் போர்ட் ஏரியா, இந்த வாரம் முழுக்க அப்படியே பிஸியாக போயிட்டு இருந்தது, ஸோ நீங்கள் சொல்கிற அந்த டைம்லேயும் எனக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஈதல்லதா டைம்லேயும் அவருக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வாட்சன், காலை வணக்கம். வீக்கெண்ட் வந்து விட்டது, இந்த வார இறுதி உங்களுக்கு அற்புதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு. ரவி சங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. அக்ஷதா, தஞ்சாவூர் பேராவூர் அணியிலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. டூட்லேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேம்மா, சரியா? ஐ ட்ரை டு பிளே. பிரேம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், த ரோட்ஸ் டோன்ட் லுக் என்ன சொல்றாரு, குட் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் இன் கிசே ஷார்ஜா துபாய், ஃப்ரைடே மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஓ, விச் மீன்ஸ் வாட், நிறைய டிராஃபிக் இருக்குன்னு சொல்றீங்களா? ஏன்னா ஃப்ரைடே வந்து டிராஃபிக் இருக்காதே, குட் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக்னு சொல்றீங்க. எனிவே, குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாப்பி ஃப்ரைடே. ஷாங்க்ஸ் ஃப்ரம் இந்தியா, பெங்களூர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. முகமது சாதி, காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சந்திரமோகன், குட் மார்னிங் விஷ் பண்ணியிருக்காரு. குட் மார்னிங், ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே, ஹாப்பி ஸ்விம்மிங். ஓகே, ஸ்விம்மிங், ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு, நடுவில் இந்த கோல்டு எல்லாம் வந்ததுனால போகல. ஸோ ப்ராப்ளி வீக்கெண்ட் ஐ வில் கோ ஃபார் அ ஸ்விம். கார்த்தி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங்னு. தங்கம், ஆர்த்தி, ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் மார்னிங். மீதி இருக்கிற பீப்புளோட மெசேஜஸையும் நான் பார்க்குறேன், எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, சரியா? ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜுக்கு. குட் மார்னிங் கீர்த்தனா, ஹவ் யூ டூயிங், ஆல்வேஸ் ஹாப்பி டு லிசன் டு ப்ரோக்ராம், திஸ் இஸ் சரண் ஃப்ரம் லக்சம்பர்க், மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நைஸ் நைஸ் நைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் மெசேஜஸ். அண்ட் இப்போ அடுத்ததாக வந்து கோப்ராலேருந்து, அப்புறம் 90s நாட் அவுட்ல திருடா திருடாலேருந்து, தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், பாபா படத்தில் இருந்த எல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா, 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure panunga.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4. வாழ்க்க இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோர purchase பண்ணலாம்.
0: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
2: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months zero VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: இப்போ புரிஞ்சது ஏன் Friday மாதிரி ரோட்ஸ் எல்லாம் இல்லன்னு அவர் சொன்னாருன்னு. I think he meant Friday வந்து யூசுவலி இருக்கிற மாதிரி ரோடு ஃப்ரீயா இல்லாம டிராபிக் ஜாஸ்தியா இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ரோட்ல வந்து டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம 311ல பார்த்தோம்னா அந்த கிசே சிமெட்ரி தாண்டி ஒரு கிராஷ் ஒன் ஆயிருக்கு. அண்ட் ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் 311 பயங்கர டிராஃபிக்கா இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இது என்ன ரோடு, இது பேரூர் ஸ்ட்ரீட், அப்புறம் E11611 எல்லா ரோட்லயும் வந்து டிராஃபிக் சூப்பராக இருக்கு, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. அண்ட் இது இங்கே 311 ஆஃப் இந்த ஃபால்கன் சிட்டி ஒண்டர் சைடையும் வந்து பார்த்தோன்னா பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு வந்து இந்த பராரி வரைக்கும் நல்ல டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் குளோபல் வில்லேஜ் தாண்டி கொஞ்சம் இந்த அரேபியன் ரான்ச்சஸ் சைடும் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா இது என்ன ரோடு, இது அல்குத்ரா ரோடியா. அல்குத்ரா ரோட்லையும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் தெரியுது, அரேபியன் ரான்ச்சஸ் இந்த சஸ்டெயினபிள் சிட்டி அந்த சைடில். அப்புறம் நம்ம அது பேர் என்ன என்ன ரோடு, இது அல்கேல் ரோடியா, இந்த சைடு ஆஃப் அல்கேல் ரோடு ஆஃப் ஜேவிசி ஜேவிடி சைடு அண்ட் ராசல்ஹோர் ரோடு, எல்லா ரோடு எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளோ ரோட்ஸ்லேயும் வந்து டிராஃபிக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஐம் சாரி கைஸ், ட்ரைவ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். அதனால் ஏசி வேணாலும் கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. நல்ல பாட்டெலாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன், டென்ஷன் ஆகாமல் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகே,
0: ட்ராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
1: ஆல் ரைட், இன்னைக்கு காலையிலேயே வந்து ஷாக்கராக நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்திருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப நாளாக வந்து உயர்த்தாமலே இருந்தது, இப்போது பார்த்தோன்னா பெட்ரோல் டீசலினுடைய விலை வந்து உயர்த்தியிருக்காங்க. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலை வந்து உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து நாட் ஜஸ்ட் தேட் சிஎன்ஜியோடைய விலையும் வந்து 2 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து 1 லிட்டர் சிஎன்ஜி வந்து 93.5 ரூபீஸுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சிஎன்ஜி இப்போது ஜாஸ்தியானதுனால ஆட்டோ ஃபேர்ஸும் வந்து ஜாஸ்தியாகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் பெட்ரோல் டீசலினுடைய விலை வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 ரூபீஸ் பக்கம், பெட்ரோல் வந்து 2.83 ரூபீஸ் அண்ட் டீசல் வந்து 2.86 ரூபீஸ் அண்ட் இப்போ சொன்ன மாதிரி சிஎன்ஜி வந்து 2 ரூபீஸ்னு சொல்லி ஜாஸ்தி ஆகியிருக்கு. என்ன பண்ணுறது, எனிவே இப்போது அடுத்ததாக ஒரு பிரேக் வருது. பிரேக் அப்புறமா உங்களுக்காக மனஸ்தோட்டமேட்டு பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். யாருக்கு பாட்டு வேணுங்கிறத இப்போவே நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்காக பாட்டு ப்ளே பண்ணுவேன் நாம். சரியா 800-8940 கால் பண்ணலாம், என்ன பாட்டு வேணும்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம், குட் மார்னிங்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன
1: பாட்டு வேணும்
2: எனக்கு?
1: ஓகே, கண்டிப்பா ப்ளே பண்றேன்.
2: இந்த பாட்டு வந்து நாங்க தஞ்சாவூர்ல எல்லாரும் படிச்சவங்க 2001 பேட்ச்காக.
1: அப்படியா, அப்ப ரிலீஸ் ஆச்சா? ஐ மீன்
2: அப்பதான் அங்க ஷூட்டிங் நடந்துச்சு தஞ்சாவூர் பெரிய கோயில்ல.
1: ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஓகே,
2: நாங்க எல்லாரும் 3 நாள் அங்க தான் இருந்தோம். அதுக்காக யாருக்கா ஞாபகம் வருமானு
1: கேக்குறேன். யாராவது இருந்தாங்கன்னா உங்க ஊர்ல அப்ப உங்களோட படிச்சவங்க இருக்காங்களா இங்க துபாயில?
2: இருப்பாங்க, ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் கேட்காதவங்க இருப்பாங்க. செய்து வழியா கேட்பாங்களான்னு யாருக்கா ஞாபகம் வருமானு கேக்குறேன்.
1: ஞாபகம் வருமானு, அடடே பரவாயில்லையே. ஓகே, பாப்போம். ஒரு திருப்பியும் ஒரு கனெக்ஷன், ஒரு ரீயூனியன் ஏதாவது நடக்குதா இந்த பாட்டு
2: வழியாயிட்டு?
1: ஓகே அருள், டேக் கேர், பை, ஹேப்பி வீக்கெண்ட்.
2: ஓகே, இன்ஸ்டாலி மெசேஜ் பண்ணிருக்கோம்.
1: அப்படியா, சரி பாக்குறேன். ஓகே ஓகே,
2: குட் மார்னிங். எல்லாரும் இங்க தாங்க இருக்காங்க.
1: ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங். சரியா, நான் பாக்குறேன் உங்க மெசேஜ. பை பை பை. ஸோ நைஸ், ஸோ நைஸ்ல ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ரியூனியன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ரியூனியன்ங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். பாப்போம், அருளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டுட்டு இருக்கீங்கன்னா அருளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா,
0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com இருக்கு வருக.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal morning brought to you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: You are with Kirtana on Mersal morning.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஓமன் கடற்கரைக்கு அப்பால் இந்திய கொடியுடன் கூடிய கப்பலை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த சம்பவம் சர்வதேச கடல் வழி போக்குவரத்துக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் முக்கிய கடல் வழி பாதைகளின் ஸ்திரத்தன்மையை குலைப்பதையும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பாதைகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு கடுமையான பதற்றத்தை அதிகரிக்கும் செயல் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய கப்பல்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை பேணுவதை நோக்கமாக கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் தனது முழு ஆதரவையும் உறுதி செய்வதோடு இந்தியாவுக்கு தனது ஆதரவையும் அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது.
2: உலக செய்திகள்.
3: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை இறுதி சுற்று பேச்சுவார்த்தைக்காக சந்திக்கின்றார். சீனாவின் ரகசிய தலைமை வளாகமான சோங் நான் ஹாயில் இந்த சந்திப்பு இடம்பெறுகின்றது. பீஜிங்குக்கான தனது அரசுமுறை பயணத்தை நிறைவு செய்யும் டிரம்ப் இச்சந்திப்பில் ஈடுபடுகின்றார். ஈரானுக்கு ராணுவ உபகரணங்களை வழங்குவதை நிறுத்தி வைப்பதாக சி ஜின்பிங் உறுதியளித்துள்ளதாக டிரம்ப் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார். மேலும் ஹோர்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க சீனா விரும்புவதாகவும் அமெரிக்காவிடம் இருந்து எண்ணெய் வாங்க பீஜிங் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். டிரம்பும் சி ஜின்பிங்கும் இரு நாடுகளையும் உலகையும் பாதிக்கும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதோடு பல புதிய ஒருமித்த கருத்துக்களையும் எட்டியதாக சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக சீன அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் தமிழ்நாடு அரசு வரவு வைத்துள்ளது. மகளிர் உரிமை தொகை மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடும் எதிர்ப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1,31,00,000 பெண் பயனாளர்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இன்று காலை வரவு வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகையை புதிய அரசாங்கம் நேற்று வழங்கியிருந்தது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் அது தொடர்பில் மறுபரிசீலனை செய்ய கால அவகாசம் தேவை என்றும் தமிழ்நாடு அரசு நேற்று செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தது.
2: இந்திய செய்திகள்.
3: இந்தியாவில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது. அதன் எதிரொலியாக இந்தியாவில் சில தனியார் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தின. எல்பிஜி எரிவாயு சிலிண்டரின் விலையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் பெட்ரோல் டீசல் விலையும் தற்போது அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.14 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதாவது 100.80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் பெட்ரோல் இப்போது 103.98 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. இதேபோன்று டீசல் விலை லிட்டருக்கு 3.11 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது டீசல் விலை 95.50 ரூபாயாக உள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சிகளுக்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்து முழுமையான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்மாடல் பிரிவு பணிப்பாளர் ஜூலி கோசா குறிப்பிடுகையில், அண்மை காலங்களில் இலங்கை பெரும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்திய இரண்டு பாரிய அதிர்ச்சிகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அவற்றில் முதலாவது தித்துவா புயல் என்றும், அது இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு இயற்கை அனர்த்தம் என்றும் சுட்டிக்காட்டினார். இரண்டாவது அதிர்ச்சியாக மத்திய கிழக்கு போரின் தொடர்ச்சியான தாக்கம் பற்றி அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் மக்களும் பொருளாதாரமும் விதிவிலக்கான மீளெழும் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக கோசாக் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்த வேலை திட்டத்தின் கீழான நடவடிக்கைகள் தற்போது பலனளிக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 200 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் பிரப் சிம்ரன் சிங் அதிகபட்சமாக 57 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அஸ்மதுல்லா உமர் சாய் 38 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். அணியின் ஏனைய வீரர்கள் 20 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். 201 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 19.5 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 205 ஓட்டங்களை பெற்று ஒரு பந்து மீதமிருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. மும்பை அணியின் துடுப்பாட்டத்தில் திலக் வர்மா இறுதி வரை களத்தில் நின்றதுடன் 33 பந்துகளில் 75 ஓட்டங்களை பெற்று அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். ரயன் ரிக்கல்டன் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். வில் ஜேக்ஸ் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் தலா 25 ஓட்டங்களையும், ஷெஃபன் ரதர்ஃபோர்ட் 20 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதற்கமைய மும்பை அணி இந்த போட்டியில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் மும்பை அணி புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்தும் 9வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணியின் 4வது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளது. புள்ளிப்பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 16 புள்ளிகளுடன் தொடர்ந்தும் முதலிடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் 16 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 14 புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜாயன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. அமீரக நேரப்படி இன்று மாலை 6 மணிக்கு லக்னோவில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
5: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.28% உயர்ந்து 102.5 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.19% உயர்ந்து 107 டாலராக உள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் நீடிக்கும் இழுபறி நிலைமை காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. இதனிடையே உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1.23% சரிந்து 4,620 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலையும் 3.89% சரிந்து 81.43 டாலராக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
5: Business update.
6: Brought to you by Zoho.com.
4: Virivana Seedhigal.
7: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: Weather update.
8: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று இதமான வானிலை நிலவும் எனவும், வெப்பநிலை ஓரளவுக்கு உயர்ந்திருக்கும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கலாம். அலைன் மற்றும் லீவாவில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். இதேவேளை உள்ளக பிராந்தியங்களில் 38 முதல் 36 டிகிரி செல்சியஸ் கிடையில் வெப்பநிலை உயர்வடையும். அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் துபாயில் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நாட்டில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
9: Star of the month.

0: 8:17 ஆகுது. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பா சாம சூட ஆரம்பிச்சிருச்சு வெளியில. ஏசி இல்லாம நம்மளால கொஞ்ச நேரம் இருக்கவே முடியறதில்ல. முன்னெல்லாம் வந்து லைக் முன்ன மீன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் அண்டில் ஒரு வாரம் முன்னாடி வரைக்குமாவது நம்மளால ஏசி இல்லாம இருக்க முடிஞ்சது. கொஞ்சம் பிளசண்டா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள. பட் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி உங்களுடைய வீடுகள்ல ஒரு உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல வந்து கண்ணாடியால லைக் ஒரு சைட் ஃபுல்லா செவருக்கு பதிலாக கண்ணாடியால பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல ஹீட் வந்து உள்ள வருது தெரியும். எனிவே பார்த்துக்கோங்க உடம்ப சரியா. ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல டெம்பரேச்சர்லாம் வந்து ஜாஸ்தி ஆக போகுது. சம்மர் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இட்ஸ் ஹியர். ஆஃபிஷியலி டேட் இல்லை அப்படின்னாலும் கூட சம்மர் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர். ஓகே, ஸோ ஜஸ்ட் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். நல்ல ஜில் ஜில்லுன்னு பாட்டெல்லாம் ப்ளே பண்ணுறேன் என்னோட சைட்லேருந்து. நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் அப்படியே ட்ரைவ் பண்ணுங்க சரியா. இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அச்சம் என்பது மடமேடா அண்ட் தென் முதல் நீ முடிவும் நீ படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஏ அப்படின்ட்டு உங்களுக்காக
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இப்போ மே 18ஆம் தேதி மியூசியம் டே இல்லையா, இன்டர்நேஷ்னல் மியூசியம் டேயாக வந்து அனுசரிக்கப்படுது. அதையொட்டி இங்கே நம்ம துபாயில் அபுதாபியில் இருக்கக்கூடிய சில மியூசியம்ஸ்லாம் ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதையொட்டி பார்த்தா ஷார்ஜா மியூசியம்ஸ் அத்தாரிட்டியும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. அவங்களுடைய அத்தனை மியூசியம்ஸ் அக்ராஸ் ஷார்ஜா சிட்டி, கோர்ஃபகான் அண்ட் கல்பாவில் மே 18ஆம் தேதி அன்னைக்கு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, மே 15ஆம் தேதியான இன்னிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மியூசியம்ஸில், அதாவது ஷார்ஜாவில் இருக்கிற நிறைய மியூசியம்ஸில் ஒர்க் ஷாப்ஸ், கைடட் டூர்ஸ், லைவ் பர்ஃபார்மன்ஸஸ், பேனல் டிஸ்கஷன்ஸ், கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் எக்ஸிபிஷன் சொல்லி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
4: JM brand AC da,
5: JM brand AC da.
6: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982. VNCT Global proudly presents Diwali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la. Ada aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
7: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday May 17 10 am to 8 pm at Park Regis Hotel near Bergman Mall la nadakavirukku. Call 054-767-3111 054-767-3111. Chennai la namo OMR la unga veedu just 1500
8: என்னது?
9: வெறும் 2 இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure panunga.
2: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: We'll be back after a short commercial break.
4: Relish the Rasa Group Varangum Ritham Chaitanyam Season 5 happening on May 24th at Emirates Theatre, Dubai. Sponsored by Anathangam Golden Diamonds Karama. காலை 11 மணி முதல் அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இருந்து பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெறுகின்றனர். அது மட்டுமின்றி மாலை 5:30 மணிக்கு டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிருத்யாலயா குழுவினர் வழங்கும் ஸ்ரீ கிருஷ்ண சன்மார்க்கம் என்ற சிறப்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் tickets5.com. Official Radio Partner 89.4 Tamil FM.
5: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம் மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமா நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார் வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
6: ஹாய், ஐம் நேஹா. எப்போமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பெர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
8: அடிக்கிறாலாம ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
9: சரி, பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
8: அப்ப நேரா வண்டிய வெஜ்பி ரெஸ்டாரண்ட்க்கு திருப்ப வேண்டியதானே?
9: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி முறுமுறு தோசை பொங்கல் வடை புரினு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
10: வெஜ்மி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
11: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold,

0: இன்னைக்கு காலையில இருந்தே வந்து பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஊர்ல ஃபியூல் ரேட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது இல்லையா. ஸோ ஃபியூல் ரேட் ஜாஸ்தி ஆச்சுனாலே அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான், அடுத்தடுத்தடுத்தடுத்து என்னெல்லாம் பொருட்களுடைய விலை வந்து ஏறப்போகுதோ தெரியலையே அப்படின்ற அந்த ஒரு அச்சம் அபாயம் ஆல்ரெடி வந்தாச்சு இல்லையா. அண்ட் பொருட்களுடைய விலையெல்லாம் ஏத்தினாலும் நம்ம கேட்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தான் கூட நான் பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில் இப்போது ஃபியூல் ரேட்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணதுனால இப்போ சென்னையிலேருந்து கவர் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு செய்தியை பார்க்கும்பொழுது, இப்போ காய்கறிகளுடைய விலையும் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் வந்து அதிகரிக்க போகுது. ஃபியூவலுடைய விலை வந்து ஜாஸ்தி ஆச்சுனாலே கண்டிப்பாக நம்ம வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். தெரியல எப்படி சமாளிக்க போகிறோம்னு, பார்ப்போம். எது வந்தாலும் சமாளிப்போம் சரியா. அண்ட் கருப்பன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி விட்டது. ஆமாம், ஃபைனலி நேற்று வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours வந்து பரபரப்பு இருந்தது. ஏன்னா நேற்று காலையிலேயே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் படத்தினுடைய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி கண்ணீர் மல்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருந்தார். யாராக இருந்தாலும் இல்லை, அவங்களுடைய ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வெளியில் வரலை ஆர் அது வந்து சரியான இடத்துக்கு போய் சேரலை அப்படின்னா நிச்சயமாக அந்த பலன் கிடைக்காத பொழுது யாருமே வந்து உடஞ்சு போயிடுவாங்க. ஸோ ஐ எம் ஷோர் அவருக்கும் அதுதான் ஆகியிருக்கு. பட் எனிவே, ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் தி என்டயர் டீம் ஆஃப் கருப்பு. ஏன்னா என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அது வந்து தீர்ந்து இப்போது படம் வந்து ரிலீஸ் ஆயாச்சு. கருப்பை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர்ஸ் எல்லாமும் பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் உடைய ஸ்க்ரீனிங்கும் ஆஸ் பர் பிளான் நடக்கும். உங்களுக்கு விரைவில் எங்கள் சைட்லேருந்து கம்யூனிகேஷன் எல்லாம் வரும். அதனால் யாரெல்லாம் டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்களோ சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு போயிட்டு ஜாலியாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களாம் சரியா. தங்கத்தினுடைய விலை வந்து சற்று குறைந்திருக்கிறதே ஊரில், பரவாயில்லையே. ஆமாம், ஒரு சவரன் ஆபரண தங்கம் வந்து 119,600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. 1 கிராம் தங்கம் வந்து 14,950 ரூபாய்க்கு. ஸோ தங்கம் வந்து இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே சவரனுக்கு 800 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அண்ட் இங்கே நம்ம அமீரகத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ ஆகியிருக்கு, இங்கேயும் நல்லாவே கம்மியாக இருக்கே தங்கத்தோட விலை, பரவாயில்லையே. ஒரு 10 கிராம் பக்கம் கம்மியாக இருக்கு. முந்தா நேற்று நான் பார்த்ததுலேருந்து 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 556 திரம்ஸ், 50 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 515 திரம்ஸ், 25 ஃபில்ஸ். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்களா, சைலண்டாக 26 ரூபாய் 3 காசுகளாக ஆகியிருக்கு. வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறதா இல்லை உயர்ந்திருக்குன்னு சொல்கிறதா? ஆ, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து நிச்சயமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் இங்கேருந்து நம்ம ஊருக்கு பணம் அனுப்பும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் அனுப்பலாமே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்லைட் ஒரு நிம்மதி மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனவே ஊருக்கெலாம் பணம் அனுப்பணும்னா அனுப்புங்க. அண்ட் அனுப்புறதுக்கு பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா டோன்ட் வரி, அதுக்காக தான் த யூஏஇ லாட்ரி இருக்காங்க இல்லையா. த யூஏஇ லாட்ரி .ae வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களோட டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு ஜஸ்ட் கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் பாசிட்டிவாக நினைச்சிட்டு உட்காருங்க. ஏன்னா மாபெரும் 5 மில்லியன் திரம்ஸ் பரிசோ இல்லை மேசிவான 30 மில்லியன் திரம்ஸோ நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லிட்டு இருக்கோம், உங்கள் பேர் சொல்ல வேண்டாமா அடுத்ததாக அந்த இடத்துல உங்கள் பேர் வந்து இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அது யூஏஇ லாட்ரி .ae வெப்சைட்டுக்கு போய்ட்டு உங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய ட்ரால கலந்துக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரி 5 மில்லியன் திரும்ஸோ இல்லை 30 மில்லியன் திரும்ஸோ நீங்கள் வந்து வின் பண்ணலாம் சரியா. திஸ் இஸ் ப்ராட் யூ பை தி கேம் LLC லைசன்ஸ்ட் பை தி GCGRA ஃபார் 18 and above ஓன்லி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. தமிழ் FM.
1: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
3: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
4: VN City Global proudly presents Vivali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la.
2: Ade aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
5: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer a AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. இந்த pre-launch coming Sunday May 17 10 AM to 8 PM at Park Ridges Hotel near Bergman Mall la nadakavirukku. Call 054-767-3111, 054-767-3111. Chennai la namo OMR la unga veedu just 1580 EMI la.
6: Periya periya
7: சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
14: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunities ஓட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஐக்கிய அரபு அமீரகம் வருகின்றார். ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மெய்துக்கு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானை சந்திக்கும் அவர் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என்று கூறப்படுகின்றது. கடந்த ஜனவரியில் அமீரக ஜனாதிபதி இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது 10 வருடங்களுக்கான LNG விநியோகம் தொடர்பிலான ஒப்பந்தம் கைச்சாத்தானது. ஓமன் வளைகுடாவில் மிதக்கும் ஆயுத கிடங்கு போல இயங்கி வந்ததாக கூறப்படும் ஒரு கப்பலை ஈரானிய ராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளனர். வான்கார்டு என்ற கடல்சார் இடர் மேலாண்மை நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் தற்போது ஈரானிய கடல் எல்லைக்குள் செல்வதாகவும் பிரிட்டன் கடற்சார் வர்த்தக செயற்பாடுகள் அமைப்பு கூறியுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்கிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை செல்லாது என்று SP வேலுமணி தெரிவித்துள்ளார். அதிமுக உண்மை தொண்டர்களின் உணர்வுகளை நசுக்கும் செயலில் சிலர் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஓர் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியில் இருந்து ஒருவரை நீக்கவோ இணைக்கவோ அதிகாரம் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உண்மை நிலையை இந்த நேரத்திலும் உணராமல் இப்படி ஒரு அறிக்கை விட்டிருப்பது வருத்தமளிப்பதாக SP வேலுமணி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இப்போதும் நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார். தோல்விக்கான காரணங்களை எல்லோரும் சேர்ந்து ஆராய்வோம் என்று SP வேலுமணி குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு June 21 நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பில் வதந்திகளை, போலி செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. கடந்த May 3 நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. இந்நிலையில் நீட் மறுதேர்வு வரும் June 21 நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 22 லட்சம் மாணவர்கள் கடந்த May 3 நீட் தேர்வு எழுதியிருந்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் 8 மாவட்டங்களில் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாக பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலேயே இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 909 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்னிங் 7 மணிக்கே வழக்கமா நம்ம ஷோல என்னெல்லாம் பிளான், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்ங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன் இல்லையா. அப்பயே உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், 9 to 10 உங்க வீட்டில் வந்து குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா இப்போ சீசனல் சேஞ்ச் எல்லாம் வேற ஆக போகுது. ஸோ மறக்காம நீங்க கேளுங்க, யூ ஷுட் நாட் மிஸ் அவுட்னு சொல்லியிருக்கேன். எஸ்பெஷலி உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு அலர்ஜினால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், ஆர் யூனோ இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குனாலும் நீங்க தவறாம கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் நம்ம கூட டாக்டர் நஃபீல் அப்துல் மஜீத், ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிக்ஸ் அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல் நாதா துபாய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹலோ டாக்டர், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க?
1: யா குட் மார்னிங், ஐ அம் வெரி குட். And you can ask me.
0: Yes, ஏன்னா இங்கே வந்து இப்போ லைக் வி ஆல் நோ ஒரு ஒரு தடவையும் வந்து துபாய் ஆர் UAE பொறுத்த வரைக்கும் இந்த சீசனல் சேஞ்ச் ஆகும்பொழுது இல்லை, பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் இந்த டஸ்டின் காரணங்களால் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த அலர்ஜிஸ் வருது, ஆர் அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம பார்க்கறது உண்டு. அண்ட் ஐ எம் ஷோர் இந்த ஒரு மணி நேரம் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நிறைய டவுட்ஸ் எல்லாமும் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க.
1: ஸோ
0: யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு மத்தியில் ரீசெண்ட் டைம்ஸில் அலர்ஜிஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஹவு இஸ் த சீன் அட் ப்ரெசன்ட்?
1: Yeah, in Dubai, obviously the allergic conditions are more compared to later, earlier years. ஏன்னா வந்து இப்போ நிறைய நம்ம நார்மலி வந்து பார்க்குற கேசஸ் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது காலையில் இருந்து ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ், நோசல் பிளாக், அந்த மாதிரி ஆஸ்மா, அப்புறம் ஃபுட் அலர்ஜி, அப்புறம் எக்ஸிமான்னு சொல்லுவோம், ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவோம், அப்புறம் ஸ்கின்ல பம்ப்ஸ் வர மாதிரி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முதல்ல இருந்து. த மெயின் ரீசன் வாட் வி ஃபீல் இஸ் ஒன் இஸ் நார்மலி லைக் எல்லாரும் என்ன யூஸ் பண்ணா, everything is due to the exposure. It's not only due to the exposure, obviously.
0: Okay.
1: Exposure is there.
0: Okay.
1: In Dubai mainly the children are staying indoors first of all, so AC temperature every
0: right.
1: time. Inside allergens are mainly irukku. Normally namma oorla paakra madri pollens ella inga konja kammi mainly. That is one main thing. And the other thing what I feel is the parental genetics, adhu vandha main or reason actually. And parents ku edhaadu oru parents ku irundha, the study says this, edhaadu oru parents ku edhaadu allergy condition irundha, the chance of child to get that is around 30 to 50%. If both the parents are allergic, rendu perukume or their family members,
0: okay,
1: the paternal and maternal, andha mari avangalukku yarkavadu irundha, if both the parents are involved, then the chance of child getting inherited to allergy is around 50 to 80%.
0: Okay,
1: so
0: this is actually news. Yeah,
1: this is actually this study came very early actually. This is not a recent study also. So it is the main thing. So when you get exposed and if some of your family members are having these symptoms and your child is getting these symptoms, then better get checked up actually.
0: Better get checked. Yeah, na namma poduva indha madri vadi vadiya varakudiya problems na, you know, in the diabetes varalam or like vera cancer madriyana prasnagal dhaan varum பாரம்பரியமா நினைப்போம். பட்
1: obviously it is an interplay, between the family genetics with the child's exposure and the child's tendency to get allergy. இந்த மூணு சேர்ந்து வரும்போது வந்து the child get allergic. That is one main thing.
0: Okay, yeah. So இப்போ நீங்க அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்க கிட்ட ஏதாவது ஒரு குட்டி சேஞ்ச் வந்ததுனாலே அவங்க கஷ்டப்படுறாங்க, உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குனாலே அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஐ திங்க் இட் இஸ் எசென்ஷியல் டு நாட் பேனிக் இல்லை. இப்போ ஒரு நார்மல் கோல்டுக்கும் ஆர் ஒரு அலர்ஜினாலே ஏற்படக்கூடிய அந்த சிம்டம்ஸ்க்கும் வந்து பேரண்ட்ஸ் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? ஹவு அவேர் ஷுட் தே பி?
1: வெரி பிக் க்வெஸ்சன் ஆக்சுவலி. டு ஆன்சர் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ, பிகாஸ் ஹவு டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷன். நீங்க தானே கேக்குறீங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடியா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, லைக் ஹவ் ஆம் ஐ கோயிங் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தட்? So mainly ketana vandu allergy na repetitive ah irukum, the pattern will be there, it will follow that pattern. But normally sneezing na continuous sneezing irundittu irukum kaalaiyila, every day morning the child will be having sneezing, weekly once or twice the child will be having, and the repetitive pattern irukum. Next vandu infection maari the child won't be sick, sickness irukadu. Appuram vandu ini oru vishayam epdina, the child won't be having fever, and the fever sickness andha maari vandu konda vandu romba normal ah irupan, ana vandu adikadi and the cough cold skin rashes andha maari vandute irukum, and the pattern vandu follow. Ipo ellarkume ellame irukadu, some nere kondengalukku vandu nasal block mattume symptoms ah varuvaanga.
0: Okay,
1: so they won't be having that much sneezing also.
0: Okay,
1: incidentally when they come for infection we see for all these things, appo dhaan theriyum actually
0: enna allergy exactly. Yes, yes. Abdin solitte interesting. ஸோ இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இப்போ பாட்டு போற கேப்ல டாக்டர் கிட்ட ஆஃப் ஏர்ல கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், சே இப்போ டாக்டர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்க குழந்தையோட ரிலேட் பண்ண முடியுது, குயிக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதை கிளாரிஃபை பண்ணணும், ரிலேட்டட் டு அலர்ஜி எக்ஸேமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் பத்தி உங்களுக்கு கேட்கணும், குயிக்கான டவுட் வேணும், ஐ மீன் டவுட் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 நீங்க கால் பண்ணலாம்.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
3: எஸ் பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ் 0 வாட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams இஎம்ஐக்கே உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
3: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions supply.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படினு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO-வை பார்க்க, CEO வானத்தை பார்க்கறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
6: VNCT Global proudly presents Vivali Homes at Kelambakkam OMR Chennai. நம்ம சென்னை OMR first 2BHK homes at just 1280 EMI ல. அட ஆமாங்க, 5 minutes metro, top school, top colleges and universities னு எல்லாமே பக்கத்துல. 15 years-க்கு rental support and 15 years free maintenance.
7: இவ்வளவு just 75 lakhs price ல. monthly EMI கூட 1200 dirhams தான். கூடவே pre-launch offer AC, TV, bed னு fully furnished ஆவே கிடைக்க போகுது. இந்த pre-launch coming Sunday May 17 10 AM to 8 PM at Park Regis Hotel near Bergman Mall ல நடக்கவிருக்கு. Call 054-76
8: என்னது?
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 9:24 ஆகுது. நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் நடந்துட்டு இருக்கு. எக்ஸிமா அலர்ஜி குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அண்ட் குழந்தைங்களுடைய குழந்தைங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து தெரியும், அடிக்கடி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அலர்ஜினால சிக்னஸ் வரும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் டெலிகேட் டு ஹேண்டில் இல்லையா. ஸோ இதை பத்தி எல்லாம் நமக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நம்ம கூட டாக்டர் நஃபியல் அப்துல் மாஜித், ஸ்பெஷலிஸ்ட் பீடியட்ரிக்ஸ் அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி ஃப்ரம் NMC ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ ஆஃபர்ல கூட வந்து நிறைய பேரண்ட்ஸோட டவுட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கேட்டது இந்த ஃபுட் அலர்ஜிஸ் பத்தி. ஏன்னா இப்போ அலர்ஜின்னு சொல்லும்பொழுது ஃபுட் அலர்ஜி ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஹியூஜ் டாபிக் இல்லைங்களா. ஸோ இப்போ ஃபுட் அலர்ஜி பத்தி நீங்க சொல்லணும்னா இங்க UAE இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்க நிறைய அதை பாக்குறீங்களா? ஸோ வாட் ஷுட் பேரண்ட் நோ அபவுட் ஃபுட் அலர்ஜி?
1: Obviously, like we see a lot of cases of food allergy actually. Mainly, இப்போ வந்து எப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து come to us after stopping all the food actually. Doctor, my child is allergic to. They specifically அவங்களே சொல்லுவாங்க என் குழந்தைக்கு வந்து மில்க் அலர்ஜி இருக்கு டாக்டர், எக் அலர்ஜி இருக்கு. We got a call also now saying that the child is egg allergic. Obviously, எப்படின்னா நார்மலி நம்ம பாக்குறது, I'll tell you, any food can cause allergy to anybody. Any food, இப்போ ரைஸ் கூட உங்களுக்கு which is considered as a non-allergic food can cause allergy.
0: Okay.
1: So, நீங்க வந்து mainly ஒன்று நம்ம பார்க்கறது வந்து எக், மில்க், நட்ஸ், அதில் வந்து மெயின்லி பீனட் அண்ட் ஃபிஷ் ஐட்டம்ஸ் லைக் சீ ஃபுட், ஆல் த சீ ஃபுட், மெயின்லி கிரஸ்டேஷியன் சீ ஃபுட் லைக் ஷெல் ஃபிஷ் அந்த மாதிரி ப்ரான்ஸ், இதுதான் நம்ம மெயின்லி பார்க்குற அலர்ஜிஸ் ஆக்சுவலி. பட் வீ கெட் அ லாட் ஆஃப் கேசஸ் ஆஃப் பீப்புள் சேயிங் தட் த சைல்ட் இஸ் அலர்ஜிக் டு பைனாப்பிள், ஆரஞ்சஸ், ஆல் த சிட்ரஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். அது வந்து நம்ம கொடுக்கலாமா பிகாஸ் அது கோல்டுன்னு நினச்சி வந்து கொடுக்காம இருக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து லைக் மிஸ்கன்செப்ஷன் அவங்களுக்கு இருக்கு, வந்து மில்க் கொடுத்தா வந்து சளி அதிகமாகுது அந்த மாதிரி, இன்னைக்கு மில்க் கொடுத்தா நாளைக்கு வந்து குழந்தைக்கு வந்து இருமல் வருது, சளி வருது அந்த மாதிரி.
0: ஸ்வீட் சாப்பிட்டா வருது,
1: ஆமா ஸ்வீட் சாப்பிட்டா, சாக்லேட் சாப்பிட வருது டாக்டர், ஐஸ்கிரீம் குடிச்சனா வருது. ஓகே, ஆப்வியஸ்லி இந்த கோல்டு, டஸ்ட், ஸ்மோக் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் அலர்ஜி விட தே ஆர் மோர் ஆஃப் இரிட்டன்ஸ். அலர்ஜி இரிட்டன்ஸ் வந்து நம்ம வந்து குழப்ப கூடாது ஆக்சுவலி. ஸோ அலர்ஜி இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து இரிட்டன்ட் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நார்மலி உள்ளவங்க வச்சு. நமக்கு கூட கொஞ்சம் கோல்டு இல்லனா ஸ்மோக் இல்லனா டஸ்ட் வந்து இரிட்டன்டா தான் இருக்கும். பட் ஃபார் அலர்ஜிக் சைல்ட் இட் இஸ் மோர் இரிட்டேஷன், இரிட்டேஷன் இட் வில் காஸ். சோ ஃபுட் அலர்ஜியை பத்தி சொல்றோம்னா நார்மலி ஃபுட் அலர்ஜி எப்படி இதாகும்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபுட் சாப்பிட்ட உடனே வந்து வீல் கெட் ஸ்கின் ரேஷஸ், பிரெத்லெஸ்னஸ், லிப் ஸ்வெல்லிங், ஐ ஸ்வெல்லிங், ஃபேஸ்ல வந்து ஃபுல்லா எங்க வேணாலும் ஸ்வெல்லிங் வரலாம், பாடியில எங்க வேணாலும் ஸ்வெல்லிங் வரலாம். பட் மெயின்லி நம்ம பாக்குறது வந்து லிப் அண்ட் ஐ ஸ்வெல்லிங் தான் அதிகமா வரும். தே வில் கம் வித் பல்ஜிங் லிப்ஸ் அண்ட் ஐஸ், இது வந்து மெயின் சிம்டம்ஸ். இனிமே என்ன சிம்டம்ஸ் வரும்னா தே சிவியர் அலர்ஜி கூட இருக்கு. சிவியர் ஃபுட் அலர்ஜி எண்ட் அப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஐசியூல கூட ஆகலாம். தி சைல்ட் வில் கம் இன் எ ஃபெயிண்டிங் சிச்சுவேஷன், சிங்கோப் இல்லனா ஃபெயிண்டிங் மாதிரி, பிகாஸ் ஆஃப் தி பிரெத்லெஸ்னஸ் அண்ட் தி கார்டியோபல்மோனரி காம்ப்ரமைஸ் மாதிரி வந்துரும். ஏன்னா தட் ஃபுட் இஸ் மெயின்லி அலர்ஜன் அண்ட் இட் இஸ் காசிங் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் டு ஷட் டவுன். அதுக்கு வந்து அனஃபிலாக்சிஸ் சொல்லுவாங்க. சோ தட் இஸ் தி மோஸ்ட் சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் அலர்ஜி. அது வரைக்கும் வரலாம், நார்மல் லைட்டா நார்மல் ரேஷஸ்ல இருந்து லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன் கூட வரலாம் ஃபார் ஃபுட் அலர்ஜி.
0: ஓகே, சோ வாட் ஷட் பேரண்ட்ஸ் வாட்ச் அவுட் ஃபார்? ஏனா சின்ன குழந்தைங்க வந்து ஆல்ரெடி தே வில் பி வெரி ஃபஸி ஈட்டர்ஸ், சில ஃபுட் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரிகாஷனரியா ஏதாவது டெஸ்ட் எடுத்துக்கணுமா இந்த மாதிரி இந்த ஃபுட்டுக்கு அலர்ஜி அவங்களுக்கு இருக்குமான்ட்டு, இல்ல ஹவ் ஷட் தே ஹேண்டில்?
1: ஆப்வியாஸ்லி வி டோன்ட் சே எனிபடி டு ப்ரிகாஷனரி டு அ டெஸ்ட், பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் சைல்ட் இஸ் ஹேவிங் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ். நான் சொல்ற மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின் ரேஷஸ், ஏதாவது ஃபுட் கொடுக்கும்போது அது ஸ்பெசிஃபிக்கலி த சைல்ட் வில் பி நோ, லைக் பேரண்ட்ஸ் வில் பி நோயிங்,
0: ஓகே
1: நான் இது கொடுக்கும்போது ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி வருது டாக்டர் அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. தே ஒன்லி கிவ் அஸ் தி ஆன்சர் ஆக்சுவலி. அப்புறம் அவர் ஜாப் இஸ் டு கன்ஃபர்ம் இட் அண்ட் டு டெல் தெம் ஸ்பெசிஃபிக்கலி டு ஸ்டாப் திஸ், டு கிவ் திஸ். ஸோ எங்கள் வந்து நான் வந்து எப்படின்னா நார்மலி டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஐ டெல் தெம் சி ஓகே நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வச்சுட்டு ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அலர்ஜிக், யூ ஸ்டார்ட் கிவிங் திஸ், நீங்க பாருங்க கொடுத்து பாருங்க. Because we know the pattern actually.
0: Right.
1: The pattern recognition is very important.
0: Okay.
1: So, my advice is to not to stop any food simply. Continue all the food because நம்மல food இப்படி stop பண்ணும்போது nutritionally also we are compromising the child actually.
0: Absolutely.
1: Mainly, in the milk, egg, nuts, fish, highly proteinaceous, highly calorie dense food. Like, it is very குட் ஃபார் த சைல்டு ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து ஆவசியம் இருக்கிறது வந்து தீஸ் ஆர் த மெயின் திங் விச் சில்ட்ரன் ஹேவ். இப்போ நம்ம மில்க் வந்து ஒரு சைல்டுக்கு அவாய்ட் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ நீங்க சொல்ற இந்த ஃபுட் வந்து அவாய்ட் பண்றது இட்ஸ் வெரி ஈஸி, பட் இப்போ மில்க் எக் இந்த மாதிரி ஃபுட் அவாய்ட் பண்றது இஸ் ஓகே, நம்ம அவாய்ட் பண்ணலாம் இஃப் இட் இஸ் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வி கேன் அவாய்ட். பட் இது கண்டெய்னிங் ஆன ஃபுட் அவாய்ட் பண்றது இட்ஸ் இம்பாசிபிள்.
0: இம்பாசிபிள் ரைட்,
1: பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபுட் த சைல்டு ஈட்
0: அவசியமே கிடையாது. Specialist Pediatrics Allergy and Immunology from NMC Specialty Hospital Al-Nada Dubai join பண்ணியிருக்காரு. And doctor நீங்க நேர்ல போய் மீட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா NMC Specialty Hospital Al-Nada Dubai contact பண்ணிட்டு appointment எடுத்துட்டு போய் பார்க்கலாம்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.
3: இன்னைக்கு என்ன 91 போடு.
4: என்னது?

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் எத்தி வ

0: brought to you by Basha by Biryani.
1: We'll be back.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st மே.
5: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
6: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
7: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
6: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
7: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
6: என்னது?
0: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பெர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
9: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே. டிராஃபிக் அப்டேட்
10: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months zero VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
11: 611 ல கவனீஜ் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கேன். ஆன் யோர் வே டு கவனீஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிராஷஸ், ஒன்று ரெண்டு கிராஷஸ் இவ்வளோ நேரம் இருந்தது, அதில் ஒன்று கிளியர் ஆகிடுச்சு, இப்போது ஒன்று இன்னும் இருக்குது. ஸோ அந்த பக்கம் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். அதே தவிர்த்து 311லையும் கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, E11ல டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, ராசல் கோர் ரோட்லையும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க.
0: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of

0: மெர்சல் மார்னிங்ல இன்னைக்கு நம்ம கூட NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாயில இருந்து டாக்டர் நஃபீல் அப்துல் மாஜித் ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிக்ஸ் அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி ஜாயின் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள், இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள், அதுவும் எஸ்பெஷலி அலர்ஜிக்கு ப்ரோனா இருக்கிற குழந்தைங்க நிறைய இருக்காங்க, ஆர் இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஆர் இன் ஜென்ரல் வந்து பசங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி நீங்க யூனோ சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய நாலேஜ் ஷேரிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆஃப் ஏர்லயும் நிறைய பேரண்ட்ஸோடைய டவுட்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர். அண்ட் டாக்டர், ஒரு பேரண்ட் கிட்ட நம்ம பேசும்பொழுது அவர் சொன்னது, ஐ திங்க் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ரிலேட், அண்ட் உங்களுக்கும் அந்த கேஸ் நிறைய வந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் என்னோட குழந்தை வந்து சிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, கோல்டு வருது, இல்லை வந்து ஏதாவது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் பார்த்த உடனே டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கு, பட் அகைன் உடனே அவங்களுக்கு பிரச்சனை வந்துருது அப்படின்ட்டு. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங்?
1: The question we are asking is mainly about how to differentiate between allergy and low immunity. நிறைய குழந்தைங்க வந்து ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷனாக வருவாங்க, அப்புறம் வந்து they'll be telling repeated cough, repeated wheezing, repeated sneezing.
0: Right.
1: காலையில் இருந்தோடனே ஸ்னீசிங், ஈவினிங் ஸ்னீசிங், நைட் வந்து நேசல் பிளாக், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வருவாங்க ரிப்பீட்டட்லி. எவ்ரி வீக் தே யூஸ் டு கம் இட் சீம்ஸ்.
0: ஓகே.
1: ஸோ அந்த மாதிரி வரும்போது லைக் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபரன்ஷியேட் ஃபார் த பேரஸ் அ பேரண்ட் ஆர் ஆஸ் அ கேர் டேக்கர் differentiate between allergy and infections. Actually ivanga neraya vandu infection repeated infection andha mari irukkar mari dhaan varuvaanga. Majority of the time they would have when they reach us they would have got some 2 or 3 courses of antibiotics also in majority of the times.
0: Right.
1: So andha mari nama paakumbodhu enna na there is a repetitive pattern. Ellarkume andha repetitive pattern irukum if it is allergic eppadi theriyavaruna everyday morning vandu sneezing, that is one pattern. See ellarkume ellame irukano na avashyam kedaiyadhu, the symptoms will be different, individualized for everyone.
0: Okay.
1: So ellarkume sneezing irukkanum avashyam kedaiyadhu, ellarkume wheezing and irukkanum avashyam kedaiyadhu. Sila kuzhandhaigalukku wheezing illama cough mattume irukkalam. Sila kuzhandhaigalukku asthma irukkalam ana cough adhigama irukkadhu.
0: Okay.
1: Only wheezing mattuma irukkalam. Sila aalungalukku wheezing irukama cough mattume symptoms a irukum.
0: Okay.
1: So ella year layum gene an solli or guideline varuvaanga ella year layum.
0: Okay.
1: So 26 we have, it's a global initiative for asthma. Adhil vandu cough vandu or persistent symptom a ipa solranga. Modalla ella வந்து நம்ம வீசிங் இருந்தா தான் ஆஸ்மான் சொல்லுவாங்க. இப்போ வந்து காஃப் இருந்தாலே யூ கேன் தேர் இஸ் அ கேட்டகரி ஃபார் ஆஸ்மா வென் காஃப் இஸ் தேர். சோ இது வந்து ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து லோ இம்யூனிட்டி சொல்லி வரவங்க குழந்தைங்க வந்து மெயின்லி நம்ம பார்த்தனா அலர்ஜி பேட்டர்னா தான் அதிகமா இருக்கும். இன்ஃபெக்ஷியஸ் பேட்டர்ன் எப்பவுமே ஃபீவர், அந்த மாதிரி ஃபீவர் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் த சைல்ட் வில் பி சிக் ஆர் த சைல்ட் வில் பி ஹேவிங் ஃபீவர். இனிமே ஒரு விஷயம் இருக்கு, இந்த லைட்டா இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி சிம்டம்ஸ், அலர்ஜியோட அந்த லைட் அலர்ஜி கூட இருக்கலாம். அந்த அலர்ஜி இருக்கும் போது இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது எல்லாமே இந்த அலர்ஜி வந்து ஃப்ளேர் அப் ஆகும். சோ தட் இஸ் another thing. சோ டிஃபரன்ஷியேட் பிட்வீன், யூ ஹேவ் டு கோ டு எ டாக்டர் ஒன்லி. ஆக்சுவலி யூ காண்ட் டிஃபரன்ஷியேட் அட் ஹோம், யூ ஹேவ் டு ஃபைண்ட் எ ஸ்பெஷலிஸ்ட். யூ கேன் சீ, ஈவன் யூ கேன் ஆஸ்க் எ பீடியாட்ரிஷியன் அட்லீஸ்ட். சோ அந்த கன்சல்டேஷன் நீங்க பண்ணி இஃப் நீடட் யூ ஹேவ் டு கோ ஃபார் அலர்ஜி டெஸ்ட். அண்ட் வி ஆர் டுயிங் தி அலர்ஜி டெஸ்ட் அண்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தி அலர்ஜன் இஸ். பட் அது வந்து அதுவும் தட் இஸ் ஆல்சோ இன்டிவிஜுவலைஸ்ட், இட்ஸ் நாட் எ சிம்பிள் அலர்ஜி டெஸ்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிவன்.
0: ரைட்.
1: சோ அவங்க வரும்போது தே ஆர் நீடட் an allergy test, அது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணுவாங்க.
0: Okay.
1: If the patient comes, majority of the time patient வந்து சொல்லுவாங்க, டாக்டர் என் குழந்தைக்கு அலர்ஜி இருக்கு, நீங்க டெஸ்ட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்கன்னா, when I take the history, they won't be a need for allergy test.
0: Okay.
1: நம்ம பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம அலர்ஜி டெஸ்ட் பண்ணுவோம். இல்லைனா லைக் வீல் டெல் தம் திஸ் இஸ் அ திங், திஸ் ஆர் த திங்ஸ் யூ கேன் அவாய்ட். ஐ ஃபீல் மேபி யுவர் சைல்ட் இஸ் அலர்ஜிக் டு திஸ், ஸோ அலர்ஜி இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பாருங்க, இஃப் த சைல்ட் இஸ் ஃபைன் வி வோன்ட் டூ எனி திங். இட்ஸ் நாட் லைக் யூ ஹேவ் டு கோ ஃபார் த டெஸ்ட் ஃபார் ரீச்.
0: கண்டிப்பாக பண்ணணும் அவசியம் கிடையாது,
1: அவசியம் கிடையாது. பட் பண்ணுறேன்னா கூட எதுக்கு அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும், என்ன என்ன விஷயங்களுக்கு அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும், அது ஏரோ அலர்ஜன்ஸுக்கு பண்ணணுமா, ஃபுட்டுக்கு பண்ணணுமா, ஃபங்கஸுக்கு பண்ணணுமா, விச் ஆர் த காமன் அலர்ஜன்ஸ் வி சி இன் துபாய், அண்ட் அக்கார்டிங் டு த child's age and conditions and also according to the child's symptoms.
0: Okay.
1: Adu vechu personalize panni dhaan namma pannuvanga normally. It is individualized for each and every child. Ana normally namma ta pesumbode we know like we'll get a idea like what the child may be allergic to.
0: Okay.
1: So adu vechu dhaan like we proceed.
0: Okay, interesting. So doctor sonna maadhiri dhaan eduthoni neengala poiittu allergy irukumo test panunga abingaradhalam solradhalam vittittu panic aagama indha maadhiri symptoms adikkadi unga kuzhandha kitta theriyudhu abina immediately neenga avanga doctor kitta koodi ponaale avanga paathu என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் ரைட் நவ் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறது டாக்டர் நஃபீல் அப்துல் மாஜித், ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிக்ஸ் அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி ஃப்ரம் NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய். அண்ட் டாக்டர் நீங்க நேரில் போய் மீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா NMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய் கான்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போகலாம். அண்ட் ஆஃபர்ல இப்போ நீங்க குவிக்கா ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 800-8940 கால் பண்ணுங்க.
2: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
4: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
5: A few days later.
3: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
7: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: VNCT Global proudly presents Diwali Home Set, Kelambakkam OMR, Chennai. நம்ம சென்னை OMR first 2BHK Home Set just 1280 EMI ல. அட ஆமாங்க, 5 minutes metro, top school, top colleges and universities னு எல்லாமே பக்கத்துல. 15 years க்கு rental support and 15 years free maintenance.
10: இவ்வளவும் just 75 lakhs price ல. Monthly EMI கூட 1200 dirhams தான். கூடவே pre-launch offer AC, TV, bed னு fully furnished ஆவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே May 17, 10 AM to 8 PM at Park Ridges Hotel near Bergman Mall ல நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. சென்னையில நம்ம OMR-ல உங்க வீடு just 1580 EMI ல.
11: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
12: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
13: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச்க்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
14: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
15: You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.

0: 9:53 on the clock, Medicine Morning-ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட டாக்டர் நஃபீல் அப்துல் மாஜித், ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிக்ஸ் அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி ஃப்ரம் NMC ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய் ஜாயின் பண்ணியிருக்காரு. குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அலர்ஜி அண்ட் தென் லோ இம்யூனிட்டி இந்த இஷ்யூஸ் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி கூட டாக்டர் we were talking about asthma இல்லையா. ஸோ ஆஸ்துமா அப்படிங்கும்பொழுது இந்த யூசேஜ் ஆஃப் இன்ஹேலர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் இப்போ வந்து ஆஸ்துமா இருக்கு அப்படின்னு சொல்லலை அப்படின்னாலும் கூட சில சமயங்களில் வந்து இந்த நெபுலைசர்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க டு மேக் த சைல்ட் ஃபீல் பெட்டர் இந்த மாதிரி. ஸோ அதை நினைச்ச பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயந்துக்கணுமா, ஆர் வாட் ஆர் த காமன் மித்ஸ் அண்ட் டவுட்ஸ் தட் கோ அரவுண்ட் இப்போ இந்த இன்ஹேலர்ஸ் ஆஸ்துமா அண்ட் நெபுலைசர்ஸ் இதை பற்றி எல்லாம் பேசும்போது?
1: Yeah, there are a lot of doubts on the patient will come with, because when the patient land to us, already they'll be taking some nebulizer எடுத்துட்டு தான் வருவாங்க. The child is having cough, they'll be giving nebulizer at home. Because இங்க வந்து எல்லாம் இட்ஸ் அ ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஸோ இந்தியா விட இங்க பார்த்தனா நெபுலைசேஷன்ஸ் இஸ் மோர்
0: ஆக்சுவலி.
1: அண்ட் ஆல்மோஸ்ட் நெபுலைசேஷன்ஸ் அண்ட் இன்ஹேலர்ஸ் போத் ஆர் ஜஸ்ட் அது பயப்படுறதுக்கு ஒன்றும் தேவை கிடையாது, பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ டெலிவரி டிவைசஸ். என்ன நார்மலி பண்ணுவாங்க, நம்ம நார்மலி குழந்தைங்களுக்கு மெடிசன் கொடுக்கும்போது இட் ஹேஸ் டு என்டர் த பிளட் ஸ்ட்ரீம் ஆக்சுவலி. ஸோ இன்ஹேலர் அண்ட் நெபுலைசேஷன் என்னன்னா, இட் இஸ் அனதர் டெலிவரி சிஸ்டம் வேர் மெடிசன் இஸ் டைரக்ட்லி டெலிவர்ட் டு த லங்ஸ்.
0: ஆக்சுவலி
1: லங்ஸுக்கு போயிட்டு எவ்வளோ உள்ளே போகிறானோ அதுக்கு அதிகமாக வெளியில் தான் போகும். த மெஜாரிட்டி ஆஃப் த திங் இஸ் கெட்டிங் வேஸ்டட் ஆக்சுவலி. ஸோ அதனால பாடியில் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலி. 20-30-40% தான் ஆக்சுவலி அந்த மெடிசன் இஸ் ஆல்ரெடி இன் மைக்ரோகிராம்ஸ். அதுலேயும் வந்து 20-30-40% தான் உங்களுக்கு கிடைக்கிறது. இட்ஸ் நாட் எவ்ரி மெடிக்கேஷன் இஸ் நாட் இன் மில்லிகிராம்ஸ். நீங்கள் சொல்லும்போது சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ த சயின்ஸ் பிஹைண்ட் இட் இஸ் தேர் இஸ் சம் இன்ஃபர்மேஷன் இன் த ஏர்வே. ஸோ யூ ஆர் டைரக்ட்லி டெலிவரிங் த மெடிக்கேஷன் டு த ஏர்வே அதர் தென் கிவிங் இட் இன்சைட் த்ரூ த பாடி. ஸோ அதனால லங்ஸுக்கு டைரெக்டாக போனால த எஃபெக்ட் இஸ் பெட்டர் ஃபார் த சில்ட்ரன். அண்ட் அது வந்து நிறைய பேஷண்ட் த மிஸ்கன்செப்ஷன் மெனி பேஷண்ட் இஸ் ஹேவிங் இஸ் நம்ம இன்ஹேலர் ஃபார் ஆஸ்மா த மெயின் ட்ரீட்மெண்ட் இஸ் இன்ஹேலர்ஸ். நீங்கள் இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணால் த சைல்டு வில் பி டிபெண்டன்ட் ஆன் இன்ஹேலர் ஃபார் லைஃப் டைம். ஸோ அப்படி ஒன்றும் கிடையாது. சி யூ ஹேவ் டு வாட் யூ ஹேவ் டு இமேஜின் இஸ் நீங்கள் ஒரு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜீனா கைட்லைன்ஸ்னு சொன்னேன், லாஸ்ட் ஜீனா கைட்லைன்ஸ் 2025 முதல்ல எல்லாம் எப்படின்னா, நீங்கள் இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணால் யூ கான்ட் ஸ்டாப் இட் ஆக்சுவலி, யூ ஹேவ் டு கண்டினியூ ஃபார் 6 months 1 year அந்த மாதிரி. இட் இஸ் அ லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தெரப்பி. பட் லேட்டஸ்ட் ஸ்டடிஸ் லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ் வித் த டெக்னாலஜி அண்ட் த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இப்போ என்ன சொல்லுங்க, யூ ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் இன் அலர்ஜி இஃப் யூ ஆர் சஸ்பெக்டிங் ஆஸ்மா, யூ கேன் ஸ்டார்ட் அ ட்ரையல் ஆஃப் இன்ஹேலர் அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த்.
0: ஓகே,
1: அந்த ட்ரையல் கூட நீங்கள் கொடுக்கலாம், பிகாஸ் இன்ஹேலர் ஆர் விர்ச்சுவலி ஹார்ம்லெஸ். விர்ச்சுவலி நீங்கள் சொல்லும் போது இட்ஸ் ஹார்ம்லெஸ். ஆப்வியஸ்லி அது வந்து 2 types ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு, ப்ரோங்கோடைலேட்டரும் ஸ்டீராய்ட்ஸும் இருக்கு. பட் த டெலிவரி சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி கோயிங், ஸோ பாடியில் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி.
0: ஓகே,
1: ஸோ பிகாஸ் நீங்கள் லாங் டேர்ம் கொடுக்குறீங்களா, இட்ஸ் நாட் கிளியர்லி சொன்னால் வந்து தட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்மா. த பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்மா நம்ம ஆல்சோ இஸ் இன்ஹேலர் சொல்லி. அந்த இன்ஹேலோட டோஸ் டைமிங் த டெலிவரி டிவைஸ் வேறு 3-4 types இருக்கு, அது வந்து ஏஜை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம். ஹவு த சைல்டு இஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு இது பண்ணுவாங்க.
0: ஓகே, சோ பயந்துக்க வேண்டிய அவசியம் எல்லாம்
1: ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நதிங் லைக் யூ வோன்ட் யூ வில் பி நீங்க ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணா நீங்க டிபெண்டன்ட் ஆயிடும் அப்படி எல்லாம் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஸ்மா அண்ட் சிம்டம்ஸ் மெயின்லி நிறைய இது வந்து வீசிங் அந்த மாதிரி இருக்கும்போது தி சைல்ட் மே அவுட் க்ரோ இட். ஸோ அதுக்குன்னு நீங்கள் ஒரு 1 month இல்லைனா 6 months இல்லைனா 1 year இல்லைனா 2 years நீங்கள் மெடிசன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேப்பர் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. சரி ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ டிபெண்ட் ஆகுமான்னு கேட்டால், ஓகே ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு டேக் இட். இது யூஸ் பண்ணதுனால நீங்க டிபெண்டன்ட்
0: ஆக மாட்டீங்க. யா, சோ அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து ஐ திங்க் மக்களுடைய மைண்ட்ல இருந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் டாக்டர், பிஃபோர் வி வைண்ட் அப், லைக் குவிக்கா வந்து கேட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு அ வேர்ட் ஆஃப் அட்வைஸ் ஆர் காஷன் ஆர் சம்திங் ஃப்ரம் யுவர் சைடு நீங்க சொல்லணும் அப்படின்னா வந்து ஹேண்டில் குழந்தைங்களா?
1: ஒன் திங் இஸ், இப்போ ஏதாவது டாக்டர்ஸ் நீங்கள் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டோன்ட் ஸ்டாப் இட் பிஃபோர் திஸ் சே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 5 days கொடுக்கும்போது நீங்கள் 3 days ஸ்டாப் பண்ணுறது வந்து தட் இஸ் ஒன் பேட் திங். செகண்ட் திங் இஸ் டாக்டர்ஸோட அட்வைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னா டோன்ட் அன்னெசரிலி ஸ்டாப் ஃபுட் சேயிங் தட் இட் இஸ் அலர்ஜிக்.
0: ரைட்.
1: தேர்ட் திங் இஸ் ஐ ஃபீல் இஸ் யூ டோன்ட் ஸ்டாப் திஸ் ஃபுட்ஸ் அப்புறம் வந்து இது, அப்புறம் இன்டோர் அலர்ஜன்ஸ் இருக்குல்ல, இன்டோர் அலர்ஜன் எக்ஸ்போஷர் வந்து நீங்க டோன்ட் டேக் இட் வெரி சில்லி.
0: ஓகே,
1: சோ மெஜாரிட்டி ஆஃப் தி சிம்டம்ஸ் ஆர் காஸ்ட் பை இன் துபாய், வாட் வி சீ இஸ் மெஜாரிட்டி ஆர் இன்டோர் அலர்ஜன்ஸ்.
0: நீங்க
1: ஏசியில இருந்து வர்றது, பெட்ல இருந்து வர்றது, டஸ்ட் மைட்ஸ் சொல்லுவாங்க, ஃபங்கஸ் சொல்லுவாங்க, தீஸ் ஆர் தி மெயின் இன்டோர் அலர்ஜன்ஸ். சோ இது மூணு வந்து அலர்ஜி பெர்ஸ்பெக்டிவ்ல யூ ஹேவ் டு டேக் கேர், அண்ட் டைம்லி இன்டர்வென்ஷன் நீங்க வந்து டாக்டர்ஸை பார்த்து அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் வாட் ஐ ஹேவ் டு சே.
0: வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், தேங்க்யூ டாக்டர், தட் வாஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இந்த ஒன் ஹவர்ல ஷேர் பண்ணீங்க, அண்ட் கேட்டுட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஒரு மணி நேரத்தில் இவ்வளோதான் வந்து நம்மளால சொல்ல முடியும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆஃபர்லேயே கூட நிறைய டவுட்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவா கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்க. ஸோ நேரமின்மை காரணமாக, அண்ட் ஆல்சோ டாக்டர், நீங்க நேரில் பார்த்து உங்க குழந்தையோட போனீங்கன்னா தான் லைக் அவராலையும் ப்ராப்பராக பர்சனலாக அட்டென்ஷன் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்ல முடியும். அண்ட் இவ்வளவு நேரம் நம்ம கூட ஜாயின் பண்ணது வாஸ் டாக்டர் நஃபீல் அப்துல் மாஜித், ஸ்பெஷலிஸ்ட் பீடியாட்ரிக்ஸ் அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி ஃப்ரம் என்எம்சி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய். ஸோ டாக்டர், நீங்கள் நேரில் போய் மீட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்எம்சி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்நாதா துபாய்க்கு போகலாம், அண்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு டாக்டரை மீட் பண்ணலாம். அடுத்ததான் நமக்கு பாட்டுக்கு டைம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் 9:59 ஆல்ரெடி. ஸோ அடுத்ததான் நியூஸ் தான் நீங்கள் கேட்க போறீங்க டைரெக்டாக, அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து நம்ம பேசலாம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book panunga. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities oda international medical degree secure panunga.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக கொறடாவை நியமிக்க கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் உள்ளது என்று ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். சுபாஷ் தேசாய் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி கட்சியின் பொதுச் செயலாளருக்கே அதிகாரம் உள்ளதென்று அவர் கூறியுள்ளார். அதிமுக தலைமையால் பிறப்பிக்கப்பட்ட கொறடா உத்தரவு கட்சி எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதென்று ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். கொறடா உத்தரவை மீறிய எம்எல்ஏக்கள் மீது அரசியலமைப்புச் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என அவர் கூறியுள்ளார். இதற்கமைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு மோடி அரசின் தவறே காரணம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மோடி அரசின் தவறுக்கு மக்கள் விலை கொடுக்க வேண்டியுள்ளது என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். மோடி அரசின் நிர்வாக தவறினால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் கடற்றொழில் அமைச்சகத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள நவீன தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க ஜப்பான் தயாராக உள்ளதென்று இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இசுமாட்டோ அக்கியோ தெரிவித்துள்ளார். ஜப்பானிய தூதுவருக்கும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையே தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் அவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அமைச்சர் விளக்கமளித்தார். கடற்றொழில் அமைச்சகத்தின் எதிர்கால இலக்குகள் மற்றும் இலங்கையின் கடல் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து அமைச்சர் தூதுவரிடம் எடுத்துரைத்துள்ளார். கடந்த ஆண்டில் ஐக்கிய அமீரகத்தில் நடந்த முக்கிய சாலை விபத்துகளில் கிட்டத்தட்ட 60% வெறும் 4 போக்குவரத்து விதிமீறல்களால் ஏற்பட்டவை என்று தெரியவந்துள்ளது. ரோட் சேஃப்டி UAE நிறுவனம் உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து வெளியிட்ட தகவலின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீரென திசை மாறி ஓட்டுதலால் 18%, கவனக்குறைவுடன் வாகனம் ஓட்டுவதால் 16%, வாகனத்தை நெருக்கமாக பின்தொடர்வதால் 14%, அலட்சியம் மற்றும் கவனக்குறைவினால் 11% விபத்துகளும்
1: இடம்பெறுகின்றன.
2: அமெரிக்காவில் நடைபெறும் 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்பதற்காக தேசிய அணிக்கு இதுவரை விசாக்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் கால்பந்து கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாளை அல்லது நாளை மறுதினம் நாங்கள் ஃபிஃபாவுடன் ஒரு தீர்க்கமான சந்திப்பை நடத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் எங்களுக்கு உத்தரவாதங்களை வழங்க வேண்டும், ஏனெனில் விசா பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று கூட்டமைப்பின் தலைவர் மெஹதி தாஜ் கூறியுள்ளார்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாகி வருகின்றன. இந்திய பங்குச்சந்தைகள் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று ஓரளவுக்கு சரிந்துள்ளன. எனினும் இன்று காலை நிலவரப்படி சிறு உயர்வுடன் பங்குச்சந்தைகள் வர்த்தகமாகி வருகின்றன. சென்செக்ஸ் 86 புள்ளிகள் உயர்ந்து 75,485 புள்ளிகளில் வர்த்தகமாகின்றது. நிப்டி வெறும் 18 புள்ளிகள் உயர்ந்து 23,708 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகின்றது.
1: Business update. Brought to you by Zoho.com. செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வார இறுதி நாட்களில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்கலாம். அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் புஜேராவில் 33 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா மற்றும் உமல் குவாயினில் 34 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: ஐயோ எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்டு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் இந்த பாட்டு அடிக்கடி இந்த சன் மியூசிக் மாதிரியான மியூசிக் சேனல்ஸில் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபன்னியான ஒரு பாட்டு அது. கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு உங்களோட வீக்கெண்ட்? வீக்கெண்ட்னா ஆல்மோஸ்ட் இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே வந்து வீக்கெண்டுக்குள்ளே தானே வரும் நமக்கு இல்லையா? ஷார்ஜாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஷார்ஜாவில் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹாலிடே இல்லை, அதனால் ஃப்ரைடேஸ் வந்து எப்படி ஃப்ரீயாக இருக்கும் நினைக்கிறேன். ஷார்ஜாக்குள்ளே ஆகுது ரோட்ஸ், பட் அவுட் சைட் ஆஃப் ஷார்ஜா நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜா துபாய் வரக்கூடிய ரூட்ஸ் இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. ஐ திங்க் இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகியிருக்கு நினைக்கிறேன். இருங்க, மேப் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கா இல்லை நிஜமாவே வந்து கிளியர் ஆகிடுச்சா? பிகாஸ் 611 வந்து அப்படி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது மேப்பில். ஏன்னா காலையில் அங்கே மல்டிபிள் கிராஷஸ் எல்லாம் இருந்தது, ஸ்பெஷலி இந்த ஹவனீஜ் பக்கத்தில். இப்போ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். அண்ட் 311 வந்து இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகி இருக்கு, கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, பட் எப்பவும் இருக்கிற மாதிரி அதிபயங்கரமான டிராஃபிக் எல்லாம் கிடையாது. ஸோ ஐ திங்க் எல்லாம் இப்போ செட்டில் ஆகிட்டு மக்கள்லாம் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஆர் யூனோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல இந்த நாளைக்கு. பட் இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கிறது தெரியுது. பட் அல்தாவூன் ஸ்ட்ரீட்டில் மட்டும் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. ஆமாம், எங்கேன்னா அல்னாதால. யா, ஸோ அந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கன்ஜெஷன் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். சரியா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ராஜா ராணி படத்திலிருந்து சில்லன ஒரு மழை துளி, அண்ட் தென் சச்சின் படத்திலிருந்து கண்மூடி திறக்கும் போது அப்படிங்கிற இந்த ரெண்டு பியூட்டிஃபுல்லான பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். பட் பிஃபோர் தட்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: சுட சுட வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப, கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. ஒரு 5 நேஷன் டூர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா, நம்ம யூஏயிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அமீரகத்தை நோக்கி அவரோட பயணத்தை ஆரம்பிச்சுட்டாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பயணத்தில் அவர் டிஸ்கஸ் பண்ணுவாருங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு முதல்ல நன்றி ஒன்று செலுத்தியிருக்காரு. ஏன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் வந்து இங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எல்லாரும் சேஃபாக இருக்கும், யூனோ டிஸ்பைட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். நம்மளை சேஃபாக வச்சுக்கிட்டதுக்காக இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் தேங்க் பண்ணிவிட்டு அவருடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறையா விஷயங்கள்லாம் வந்து நம்ம லீடர்ஸோட நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேசுவார். அண்ட் நிறையா டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல்லான டிஸ்கஷன்ஸ். இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகிற மாதிரி, ட்ரேட் வைஸும் சரி ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி நிறையா நடக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆஃபீஷியலி வந்து என்னதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுன்னா, எனர்ஜி கோஆபரேஷன், ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரீஜனல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, கனெக்டிவிட்டி அண்ட் இக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ஸ்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: back to back
3: rendu paattu

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள். ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக
4: உணருங்கள். 100-6624.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல,
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
0: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

0: ஒரு பக்கம் ஃபியூவல் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் ஆனது, இன்னொரு பக்கம் வந்து நீட் மறுதேர்வு இந்த டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ ஜூன் 21 தேர்வு பண்ணியிருக்காங்க இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு வர ஜூன் 21 நடக்கும்ங்கிற மாதிரி தேசிய தேர்வு முகமை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஆண்டிலிருந்து ஆன்லைனில் நடைபெறும் நீட் அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து 23 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்கு. ஸோ அந்த ஒரு பக்கம் அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஃபியூல் ரேட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு மக்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இனி என்னெல்லாம் விலைவாசி ஏறுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. இந்த நேரத்தில் நல்லதாக ஒரு விஷயம் சொல்லேமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் சொல்கிறேன் உங்களுடைய ஃபியூச்சரில் நீங்கள் வந்து நல்ல ஒரு டாக்டர் ஆகணும், சரியா? அதுவும் சாதாரண டாக்டர்லாம் கிடையாது, நல்ல குளோபல் எக்ஸ்போஷரோடு நீங்கள் நல்ல ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவில் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம் இது. ஏன்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க, தும்பை இன்டர்நேஷனல் பாத்வே. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த 3 வருஷம் வந்து என்ன பண்ணலாம்னா, உலகத்தினுடைய டாப் டெஸ்டினேஷன்ஸ் குளோபல் எக்ஸ்போஜர் கிடைக்கிற மாதிரி போலண்ட், யூகே, மலேசியா, இட்டலி, ரொமேனியா, உஸ்பெக், கானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணும்னாலும் அவங்களுடைய அடுத்த 3 ஆண்டுகளை வந்து கண்டினியூ பண்ணலாம். அஃபோர்டபுளான ஃபீஸில் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியும் ஏர்ன் பண்ணலாம். இது ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷனோட குளோபல் எக்ஸ்போஜரும் கிடைக்க போகுது. அண்ட் வண்டர்ஃபுல்லான ஒரு மெடிசன் கோர்ஸையும் உங்கள் குழந்தைங்க படித்து முடிப்பாங்க நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட. அட்மிஷன் வந்து இப்போ ஓப்பனாக இருக்கு. அண்ட் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் GMU, அதாவது கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு GMU.AC.AE அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். இல்லைனா 056-549-5755, இன்னொரு முறை சொல்கிறேன், 056-549-5755 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா pathway@gmu.ac.ae அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பியும் உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கலாம். கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, where the world comes to learn.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: ஆண்டு.
1: இது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
2: பெரிய பெரிய
3: சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: அடிக்கிறாலாம் ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
6: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
5: அப்ப நேரா வண்டிய வெஜ்பி ரெஸ்டாரண்ட்க்கு திருப்ப வேண்டியதுதானே?
6: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, பூரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
7: வெஜ்மி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.

10:40 ஆகுது. நான் தான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்தோம்னா தங்கத்தினுடைய விலை வந்து நல்லாவே கம்மியாயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ தங்கம் விலை இவ்வளவு கம்மியாகும் பொழுது நம்ம வாங்காம என்ன பண்றது? 22 கேரட் தங்கம் வந்து இப்போ ஆபரண தங்கம் பாத்தீங்கன்னா 510 திரும்ஸ் 50 ஃபில்ஸ் தாங்க, அவ்வளவுதான் சரியா. ஸோ லுக்ஸ் லைக் தங்கத்தினுடைய விலை வந்து இப்போ நமக்கு வாங்கறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க தவற விட்டுடக்கூடாது சரியா. தங்கத்தினுடைய விலை வந்து நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்க தவற விடக்கூடாத இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜுவல்லரி சேல், இன்ஃபேக்ட் த பிக்கெஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியில் நம்ம ஜாய் லுக்காஸ் இப்போ நமக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் ப்ரெஷியஸ் ஜுவல்லரி. ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் தவறு விட்டீங்கன்னா நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த அழகழகான டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரியில் வந்து மேக்கிங் சார்ஜுக்கு நம்ம நிறைய

0: பண்ணுவோம் பொதுவாகவே. பட் மேக்கிங் சார்ஜில் வந்து இவ்வளோ உங்களுக்கு ஆஃபர் தராங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்டீல் டீல், நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது சரியா. ஸோ 14th June 2026 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்காக இருக்குது. உடனே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாய் அலுகா ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள், இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க.
1: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months zero VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேஜர் டிராஃபிக் எதுவும் கிடையாது. ஆனால் 611 வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகக்கூடிய டைரெக்ஷன் யா, அங்கே வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஹே பர்ஷி அப்படி இபராஷி அப்படின்னு எனக்கு இங்கே மேப்பில் காட்டக்கூடிய இடம், அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. லேசாக ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அந்த இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் தென் நம்ம ராசல்ஹோர் ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய அவீர் ரோட் ஆன் போத் டைரக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங் கன்ஜெஷனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் ஸ்டக்காக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜெஷன் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம ராசல்ஹோர் ரோட் நியர் டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஒரு ஸ்ட்ரெச்லையும் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை தவிர்த்து அஃப்கோர்ஸ் E11லையும் டிராஃபிக் இருக்கு, 311லயும் டிராபிக் இருக்கு. டிரைவ் சேஃப். டிராபிக் அப்டேட்
0: brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. Big news from the UAE lottery. 5 million dirhams in vechiyalara arivichaachu. Congratulations Brandon from South Africa. Avarudaiya vaazhkaiya indha maabirum vetri maathi amachiduchu. Ovvoru budhan matrum sani kizhamaigal iravu 9:30 maniki lucky day live draw paakalam. Apporam neenga innum ye wait pandringa. Adutha vechiyalar neengala kuda irukalam.
0: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 49 on the clock. மெரிசல் மார்னிங்ல இருந்து நான் பாய் சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் ஆகிவிட்டது. மனசோட மெட்டுப்பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ணுவேன். 800-8940 எனக்கு நீங்க அப்படியே கால் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி இல்ல உங்க கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி லெட் மீ ரிமைண்ட் யூ அபவுட் திஸ். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து அப்பப்போ ஒரு அப்கிரேடுங்கிறது ரொம்ப தேவையான ஒன்னா இருக்கு இல்லையா? சோ அப்கிரேட் பண்றதுக்கு வந்து பல வழிகள் இருக்கு. ஆனால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்கிரேட் வேணும். டக்குன்னு நம்மளோட ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து உயர்த்தணும். நம்மளை வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கணும். இஃப் இட் ஹாஸ் டு கிவ் தட் ஹாப்பி ஹை, யூனோ, நான் இப்போ சொல்ற இந்த அப்கிரேட் நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், ஜெட்டோரோட பவரை நீங்க டிஸ்கவர் பண்ணீங்கன்னா அவ்வளோ வண்டர்ஃபுல்லா உங்களோட லைஃப் மாறிடும். சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ரைட் நவ் ஜெட்டோர் வந்து அமேசிங்கான ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தராங்க. அதுல வந்து நான் ஒன்னா சொல்லணும்னா, இப்போ நீங்க உங்க காரை வாங்கிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்க பே பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் 0 வாட்ல அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. அதோட சேர்த்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்கு, 0% இன்ட்ரெஸ்ட் இருக்கு சில செலக்ட் மாடல்ஸ்ல, விச் மீன்ஸ் உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அதை பார்த்து உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்வீனியன்ஸ் உங்களுக்கு தராங்க. அண்ட் இஎம்ஐ நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க. இஎம்ஐ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 966 dirhams per month. ஸோ உங்களுடைய ட்ரீம் எஸ்யூவி இதோ இவ்வளவு பக்கத்துல இருக்கு, நீங்க நினைக்கிறத விட பக்கத்துல இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு உடனே உங்க மேப் எடுத்து ஓபன் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஜெட்டோ ஷோரூம் எங்கன்னு தேடுங்க. சரியா? அபுதாபியில, துபாயில, அஜ்மான்ல, அலி இருக்காங்க. போங்க, போய் பாருங்க, உங்களோட ட்ரீம் எஸ்யூவி உடனே புக் பண்ணுங்க. ஜெட்டோ யுஏஇ இஸ் a part of Elite Group Holdings. Terms and conditions apply. சரியா? சரி, பாட்டு வந்து என்ன வேணும், யாருக்கு வேணும், 800-8940 நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உடனடியாக உங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்துட்டு ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுவேனாம். ஹலோ.
1: ஹலோ,
0: ஹாய், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஹாய், கிட்டா, நான் பிரபா பேசுறேன்.
0: பிரபா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பாட்டு வேணும்?
1: நீ கிடைத்தாய் ஒரு முல்லைத்தவம் போல, சென்னை
0: 22. நல்ல பாட்டு பிளே பண்றேன் உங்களுக்காக. சரியா?
1: என்ன
0: பிளான் வீக்கெண்டுக்கு?
1: நாளைக்கு ஆபீஸ் இருக்கு, சண்டே மட்டும் தான் லீவு.
0: ஓகே, சரி, இந்த வீக்கெண்ட் விடுங்க. லாங் வீக்கெண்டுக்கு என்ன பிளான்?
1: லாங் வீக்கெண்டுக்கு இப்போதைக்கு ஒண்ணும் பிளான் பண்ணல, பட் எங்கயாவது கன்ஃபார்மா போவோம். ஃபேமிலி இங்க தான் இருக்காங்க.
0: நானும் அப்படியே கிளம்புறேன். நீங்களும் வந்து நல்லா ஜாலியா ரிலாக்ஸ்டா உங்க வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. இல்ல, இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் பண்ணி முடிக்கணும்னாலும் பண்ணி முடிச்சிருங்க, சோ தட் அப்புறமா வரக்கூடிய லாங் வீக்கெண்ட் வந்து நீங்க டென்ஷன் ஃப்ரீயா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரியா? வெயில் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அதனால என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிதான் வந்து தெரியணும்னு கிடையாது. சோ ஜஸ்ட் டேக் குட் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க முக்கியமா. சரியா? அண்ட் ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். திருப்பியும் வந்து மண்டே மார்னிங் 7 மணிக்கு மெர்சல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து பேசுவேன். நான் அடுத்ததான் மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜி கீர்த்தனாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆப் கட்டாயமா உங்க போன்ல இருந்தே ஆகணும். ஆமாம், இது எங்களுடைய அன்பு கட்டளை. நீங்க கார்ல இருக்கக்கூடிய டைம் தவிர்த்து வேற எங்க போனீங்கனாலும் நம்மளோட கனெக்டடா இருக்கலாம், நல்ல நல்ல பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சரியா? அவ்வளவுதான், டாடா பாய், ஹாப்பி வீக்கெண்ட். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜய் வீட்டுக்கு காரில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தது யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் நிபந்தனை இல்லாமல் ஆதரவு என்று வெளிப்படையாக கூறினர். ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தால்தான் குதிரை பேரம் நடக்கவில்லை என்று மக்கள் நம்புவார்கள் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். எனவே அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் தங்களின் ஆதரவை நிபந்தனை இல்லாமல் அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது என்றும் கூறியுள்ளார். குதிரை பேரம் தொடர்பான புகாரை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்று வில்சன் எம்பியும் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: அடுத்த ஆண்டு முதல் பிரத்யேக மையங்கள் மூலமாக இணையம் வழியாக நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதனை தெரிவித்தார். முறைகேட்டை தடுக்கும் வகையில் இனி நீட் தேர்வு இணையம் வழியே நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த மே 3 நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் ஜூன் 21 மறு தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட சகல பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் பணிப்புரைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் வலய கல்வி பணிப்பாளர் ஆ சுமதி தெரிவித்தார். சீரற்ற வானிலை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அமீரக பயணத்தின் போது எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என ஐக்கிய அரபு அமீரக சர்வதேச ஒத்துழைப்புக்கான இணை அமைச்சர் ரீல் அல் ஷஹிமி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தையை பணைய கைதியாக பிடித்ததன் மூலம் எரிசக்தி ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் இந்தியா உட்பட உலகளவில் வீடுகள் மட்டத்தில் விநியோக தடைகள் உணரப்படுவதாகவும் அவர் கூறினார். இது நிச்சயமாக நமது உரையாடல்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
2: அற்புதமான பயணத்தின் போது சிறப்பான வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பீஜிங்கில் ஸி ஜின்பிங் உடனான டிரம்பின் உச்சி மாநாட்டின் போது கையெழுத்தான எந்தவொரு ஒப்பந்தம் குறித்த விவரங்களையும் வெள்ளை மாளிகை இதுவரை வெளியிடவில்லை. நேற்று நடைபெற்ற ஸி ஜின்பிங்குடனான தமது 2 சந்திப்பை தொடர்ந்து சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு டிரம்ப் பேட்டியளித்தார். வெள்ளிக்கிழமை மீண்டும் ஸி ஜின்பிங்கை சந்தித்த டிரம்ப் இந்த பயணம் அற்புதமானது என பாராட்டினார். இரு நாடுகளுக்கும் சிறந்த சில சிறப்பான வர்த்தக ஒப்பந்தங்கள் உட்பட இதன் மூலம் பல நன்மைகள் விளைந்துள்ளன என்று டிரம்ப் தெரிவித்தார். ஈரான் திறம்பட மூடிவிட்ட ஹோர்முஸ் ஜலசந்தி குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்த டிரம்ப் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும் என இருநாட்டு தரப்பினரும் விரும்புகின்றோம் என்று கூறினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பொதுவாக இன்று ஓரளவு மேகமூட்டமான மற்றும் இதமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 32°C, அபுதாபியில் 33°C, துபாய் ஷார்ஜா ஃபுஜைராவில் 34°C, உமல் குவைன் மற்றும் ராசல் கைபாவல் முறையே 35 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெள்ளிக்கிழமை வந்துருச்சா அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா மூவி கேம் இருக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 89.4 FM-ல ரொம்ப ஜாலியா இருக்கேன். என்ன காரணம்னா, நேத்து வந்து பஞ்சாப் கிங்ஸ் தொடர்ந்து 5வது முறையா தோத்துட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் தோத்தது யாருக்கு நல்லது? ஆப்வியஸ்லி சென்னை கிழவை. ஸோ இன்னைக்கு நடக்க போற லக்னோ மேட்ச்ல எப்படியாச்சு படம்பேத்தி மாரியம்மா உட கண்ணில் ஏடின்னு கலவாணி படத்துல கேட்கிற மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீட்டா இந்த ஏக்கனா ஸ்டேடியத்தில் போய் நம்ம ஜெயிச்சுட்டு வரணும். இது வந்து ஒரு ரெண்டு பிச்சை தவிர மிச்சம் எல்லா பிச்சிலையுமே ரன்னே வராது. 150-170 ரன்ஸ் மேக்ஸிமம் வந்தால் பெரிய விஷயங்கிற மாதிரியான ஒரு பிச் அது. அதில் போயிட்டு எதையாவது பண்ணி வின் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்ணால் இந்த வீக்கெண்டு கொஞ்சம் நல்லா போகும்.
1: நடக்கிறதுக்கு
0: ஒரு 4 டிராபிக் வயலேஷன்ஸ் தான் முக்கியமான காரணம் சொல்லியிருக்காங்க. சடன் ஸ்வேரிங், அதாவது டக்குன்னு அப்படி லேன் ஸ்விட்ச் பண்ணி அப்படி சொர்க் அப்படின்னு போறது, திரும்புறது, அது ஒண்ணு. டிஸ்ட்ராக்டட் டிரைவிங் 16%, போனோன்றது எதையாச்சும் நோன்றது அப்படியே தூங்குறது இதெல்லாம் சேர்ந்து ஒரு 16%. டெய்ல் கேட்டிங் 14%, நினைச்சு பார்த்துருப்போமா பக்கத்திலே ஒட்டி ஒட்டி ஒட்டி போய் 14% ஆக்சிடென்ட் காஸ் பண்ணியிருக்காங்க. நெக்லிஜென்ஸ் அண்ட் இன் அட்டென்ஷன் 11%. ஸோ இந்த 4 முக்கியமான ரீசன்ஸ்னாலதான் மேஜர் பிஸி ரோட்ஸில் வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2025 UAE வந்து 6014 மேஜர் ஆக்சிடென்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. 2024 கம்பேர் பண்ணும்போது இது 23% இன்க்ரீஸ். ஸோ இதில் 20% ரைஸ் ஆயிருக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் இன்ஜோர்டு அப்படிங்கிற லிஸ்ட்லையும். ஸோ இதில் ஏகப்பட்ட மெஷர்ஸை என்னதான் அத்தாரிட்டிஸ் எடுத்தாலும், லைசன்ஸ் நிறைய பேருக்கு கொடுத்தாலும், நீங்கள் நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ ஃபைன்ஸ் போட்டுமே இந்த ஒரு டேட்டா இருக்குது அப்படின்றப்போ, ஃபைன்ஸ்னு ஒன்று இல்லைனா அப்போ எந்த அளவுக்கு டேட்டா இருக்குன்றதை யோசிச்சு பார்க்க வேண்டியதை. ஸோ அதனால் பார்த்து பத்திரமா போங்க, பொறுமையாக போங்க. ஒரு நாள் லேட்டாக போனால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. லாஸ் ஆஃப் பே தானே, நம்ம பார்க்காத லாஸ் ஆஃப் பேவா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். சற்று நேரத்தில் மூவி கேம் தொடங்கிவிடும். ஆர்ஜி மது வந்திருக்கேன் உங்களோட பேச. அடுத்த 3 மணி நேரம் நான் தான் பேச போறேன். எங்க போயிடாதீங்க, ஸ்டே டியூன்.
2: பேக் டு பேக்
3: அடுத்த ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
3: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: ரொம்ப கரெக்டாக ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க அப்படின்னு பயில்சாமி கதிரவேலன் கால் படத்தில் வந்து அட்வான்ஸ் கேட்டுகிட்டே இருப்பார் கமல் வாய்ஸ் எடுத்து எடுத்து. அந்த மாதிரி அட்வான்ஸாக நீங்கள் நான் பாட்டு கொடுக்க போகிறேன், 11:30 இல்லை 11:00 கொடுக்க போகிறேன். 800-8940 கால் பண்ணுங்க, 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு நான் இப்போ ப்ளே பண்ணுவேன். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் FM பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பார்த்தலாம். யூஏக்கு வெளியே கூப்பிட்டீங்கன்னா +9 1 4 3 5 9 5 2 5 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு சொன்னால் அந்த பாட்டு நான் ப்ளே பண்ணுவேன். ஆல்சோ இன்னைக்கு மூவி கேம் இருக்கு, முதல் படம் என்னங்கிறதுக்கான க்ளூவை சட்ட நேரத்தில் நான் வந்து கொடுத்துருவேன். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? ஒரே கர கர கர கர கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹலோ,
0: நான் கேக்குதா?
1: ஆ கேக் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ?
1: நல்லா இருக்கறேன்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சிவன்.
0: சிவனா?
1: ஆமா.
0: சிவனு சக்தியும் சேந்தா. ஓகே, என்ன பாட்டு வேணும்?
1: அக்கா
0: ம்
1: அந்த இந்த படம் வந்து விஜயகாந்த் படம், இந்த படத்தோட கருப்பு நீலம் படம் பேரு.
0: ஓகே
1: ஓகே, கருப்பு நீலம்ல
0: கருப்பு
1: டைப்
0: பண்ணுங்க, அதுல ஒரு பாட்டு வருமே. எனக்கு கருப்பு நிலவே இல்ல, வேறதா மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். சோ இந்த படத்தை நீங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அப்புறம் லைஃப்ல வந்து ஃபீல் குட்ன்ற வார்த்தை அப்படின்னு சொன்னாலே இந்த படம் தான் ஞாபகம் வரும். இந்த படத்தில் வந்து வாழ்க்கையை எப்படி அழகாக வாழணுங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப அப்படியே ரசித்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படியே கனெக்ட் ஆகி இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம் இது. இந்த படத்தில் 2 ஹீரோ 2 ஹீரோயின் இதுதான். கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ இல்லை, பாட்டு முடிஞ்சு கால் பண்ணுங்கள். 89.4 தமிழ் FM லார்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: பேட்டரி

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
5: மேலும்
6: மேலான அனுபவம் since 1982.

குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் அது இதுன்னு பயமுறுத்துறாங்கல்ல, எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியா ஃபுல் ஆஃப் ஃபேக் நியூஸ். பட் உண்மையான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இன்னி காலையில் வந்திருக்கக்கூடிய முதல் நியூஸே இந்தியா ஹைக்ஸ் பெட்ரோல் டீசல் ப்ரைசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃபோர் இயர்ஸ் பிகாஸ் ஆஃப் சப்ளை ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்கள் யூஏஇக்கு வராங்க, ரீஜனல் செக்யூரிட்டி ட்ரேட் இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக யூஏஇக்கு வருகை தர போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நமக்கு ஈதல் அதா பிரேக், பிரைவேட் செக்டருக்கு எவ்வளோ நாள் இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து சட்டசபையை வேற ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பெருசாக யாரும் பார்க்காத சட்டசபையை இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் திருச்சி கிழக்கில் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கு. அப்போ யார் நிற்கிறாங்க அப்படின்னு திருச்சி கிழக்கில் தமிழக வெற்றி கிழக்கு சார்பாக சகாயம் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது நடக்க போகுது, இல்லை ரெண்டு பேரும் நிற்க போகிறாங்களா, அப்படி ரெண்டு பேர் நின்றா அந்த எலெக்ஷன் எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போகும், இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஓடும்போது ஒரு பக்கம் ஃபுட்பால் வேறு பார்ப்போமா, ஃபுட்பாலில் என்ன நடக்கும், ஆர்சனல் வந்து இந்த வாட்டி பிரீமியர் லீக் ஜெயிப்பாங்களா இல்லை சாம்பியன்ஸ் லீக் ஜெயிப்பாங்களா இல்லை ரெண்டுத்தையும் வழக்கம் போல் பாட்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு ஆர்சனல் ஃபேனாக எனக்கு இருக்குது. ஃபுட்பால் ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கிரிக்கெட் பக்கம் வருவோம்னு பார்த்தா ஐபிஎல் ஒரு பக்கம் பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே சூடு பிடிச்சி சென்னை பிளேயர்ஸ்க்கு வருமானு இருக்கு. சரி ஃபுட்பால் லீகலாக விட்டு ஜூன் மாதத்துக்குள்ளே போனால் பெண்கள் வேர்ல்டு கப் இருக்கு, விமென்ஸ் டி20 வேர்ல்டு கப் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் இருக்கு, அமெரிக்காவில் நடக்க போகுது, அது இந்த வாட்டி இந்தியாவில் ப்ராட்காஸ்டே பண்ணலையா, பயங்கரமாக காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வேணான்னு சொல்லிட்டாங்களா, ஏன்னா மிட் நைட்டும் நிறைய மேட்ச் இருக்கும் நம்ம ஆளுங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இந்தியாவில் எப்படி வேர்ல்டு கப்பாக மக்கள் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஓடுது. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கெல்லாம் கண்டிப்பாக வேர்ல்டு கப் இல்லாமல் இருக்காது, இங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ இவ்வளோ பிரச்சனையை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், அப்போ கடைசி எப்போ தான் லைஃப்பை பார்க்குறது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. இதுக்கு நடுவில் ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணோம், டிக்கெட்டை பார்த்தா 1000, 1500, 2000 இருக்குது. 12 மணிக்கு மேல பேசுவோம். 89.4 தமிழ் இது நம்ம ரேடியோ ரொம்ப மியூசிக் போடு.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட்ஸ் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மத்திய அரசு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் வழங்கி விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் புயலில் சிக்கிய படகு போல குடும்பங்கள் தள்ளாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகளை உருவாக்கும் என்று சிபிஎம் தெரிவித்துள்ளது. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை அறிந்து கொள்ள கள ஆய்வு நடத்தி அறிக்கை தர திமுக குழு அமைத்தது. 38 பேர் கொண்ட குழு ஜூன் 5ஆம் தேதிக்குள் கள ஆய்வு நடத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கை அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சென்னை கிழக்கு அமமுக மாவட்ட செயலாளர் பாக்கம் ராஜேந்திரன் கட்சியில் இருந்து விலகியுள்ளார். கட்சி ஆரம்பித்த நோக்கத்தை மறந்து அமமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயற்படுவதாக ஜெய்பாக்கம் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பலமுறை காங்கிரஸ் வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைக்கவில்லை என்று அவர் கூறினார். ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நிச்சயமாக பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போராலும் சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்ததாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கேரள முதல்வர் வி டி சதீசன் வரும் திங்கட்கிழமை பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தலைவரான வி டி சதீசன் முதல்வராக நியமிக்கப்படுவதாக காங்கிரஸ் மேலிடம் நேற்று அறிவித்தது. முதல்வர் பதவியை பெறுவதற்கு கட்சியின் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமாக இருந்த வி டி சதீசன் கட்சியின் மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதாலா ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவியது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் பெயரும் முதல்வர் பதவி விவகாரத்தில் அடிபட்டது. 10 நாட்களுக்கு தொடர்ந்து இழுபறி நேற்றுடன் முடிவுக்கு வந்ததுடன் வி டி சதீசன் முதல்வராக அறிவிக்கப்பட்டார். அவர் வரும் திங்கட்கிழமை பதவிப்பிரமாணம் செய்து கொள்வார் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
2: ஓமன் கடற்கரைக்கு அப்பால் இந்திய கொடியுடன் கூடிய கப்பலை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த சம்பவம் சர்வதேச கடல் வழி போக்குவரத்துக்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் முக்கிய கடல் வழி பாதைகளின் ஸ்திரத்தன்மையை குலைப்பதையும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து பாதைகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு கடுமையான பதற்றத்தை அதிகரிக்கும் செயல் என்று அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. இந்திய கப்பல்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை பேணுவதை நோக்கமாக கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் தனது முழு ஆதரவையும் உறுதி செய்வதோடு இந்தியாவுக்கு தனது ஆதரவையும் அமைச்சகம் வெளிப்படுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதலின் விளைவாக நிதியுதவியை பெறுவது தொடர்பாக ஈராக் அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்தை அணுகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டங்களின் போது ஆரம்பகட்ட உரையாடல்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்குக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் மற்றும் கடன் எவ்வாறு கட்டமைக்கப்படும் என்பது குறித்த விவாதங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அவ்வட்டாரம் கூறுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கை உப பள்ளத்தாக்கு வலயத்தில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு சிறியளவிலான வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று முற்பகல் 8 மணிக்கு அத்திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடாகங்கை உப பள்ளத்தாக்கின் மேல்நிலை பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதோடு தொடர்ந்தும் மழை பெய்து வருவதாக அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக குடாகங்கை மற்றும் மகூர கங்கை ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகள் ஊடாக செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கக்கூடிய அதிக அபாயம் காணப்படுவதாக இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் வாஸ் பிராட் யூ பை திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஷார்ஜா துபாய் அபுதாபி அனலைன் சின்ஸ் 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று 42 டிகிரி செல்சியஸ் வரையில் உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அலைன் மற்றும் லீவா பகுதிகளில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும், துபாயில் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என்றும் கூறப்படுகின்றது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் ராசல் கைமாவில் முறையே 35 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: வெல்கம் பேக். இது மசாலா கஃபே 89.4 தமிழ் FM. என்ன படம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த ஃபீல் குட் படத்தில் ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் பயங்கர அப்படியே எல்லாருமே நல்லவங்களா இருந்தா எப்படி? அது எப்படி ஒரு படத்தில் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா? யாருமே கெட்டவங்களா இருக்கவே மாட்டாங்களா? ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் உலகத்திலே நல்லவங்க இந்த நாலு பேர் தாங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் கதை. ட்ராஜடியெலாம் இருக்கும், அந்த ட்ராஜடியை மீறி எப்படி அவங்க இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்கிறாங்க. அவ்வளோதான். இத்துடன் க்ளூக்கள் முடிவடைந்தது. என்னால் அத்தனை க்ளூக்களையும் நான் வந்து ஸ்பூன் ஃபீட் செய்து விட்டேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நீங்க லாஸ் வேகாஸ்ல இந்த ஸ்பியர் பாத்திருக்கீங்களா? அது வந்து அப்படியே எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்கும், ரியாக்ஷன்லாம் கொடுக்கும், நம்மளை பார்த்து அப்படியே பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு உருண்ட பில்டிங் ஒன்று இருக்கும். 2029ல டூரிஸ்ட் அண்ட் ரெசிடென்ஸ் அபுதாபியில் ஒரு ஸ்பியரை பார்க்கலாம் யாஸ் ஐலண்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னமும் என்ஹான்ஸ்டாக அட்வான்ஸ்டாக இதில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பியர் அபுதாபி வந்து $1.7 billion கொண்டதாக வந்து வரப்போகுது. யாஸ் மால் இருக்குல்ல, யாஸ் மால், சி வேர்ல்டு, அந்த பக்கம் வந்து இந்த ஸ்பியர் வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பியர் என்ன செய்யும்? இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும், சென்சரி எஃபெக்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்டீரியராக ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்கிறதால என்ன கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் அது வந்து ரியாக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதில் வந்து இன்ஃபேக்ட் அவங்க திரைப்படங்கள்லாம் கூட நினச்சா ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ஸோ யாஸ் ஐலண்ட் லொக்கேஷனை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 29ல இந்த ஸ்பியர் வந்து மக்களோட பார்வைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: The feel good படத்துக்கல அப்பன் என்ன படம்ங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்களா பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹாய் மது, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா?
0: எஸ் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
2: இல்ல, இதுக்கு அப்புறம் தான்.
0: ஸ்ட்ரைட்டா லஞ்சா? ஓகே, என்ன படம் சொல்லு.
2: மெய்யழகனா?
0: புரியல.
2: மெய்யழகனா?
0: இல்லையா இல்லையா, மெய்யழகன்ல ஏது ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின்? ஓ, அரவிந்த் சாமி அவரை வச்சு சொல்றீங்க.
2: அரவிந்த் சாமி காட்டியிருக்க?
0: இல்ல இல்ல இல்ல, கரெக்டான பதில் என்னன்னா ரிதம்.
2: ரிதம்? ஓகே ஓகே, இவ்வளவு பழைய படத்தை கேட்டா எப்படி சொல்றீங்க?
0: எது ரிதம் பழைய படம் ஆயிடுச்சுல இப்போ. நீங்க எந்த வருஷம் பாண்ட்? 2010ங்களா?
2: இல்ல இல்ல,
0: அப்புறம்னா ரிதமே பழைய படம் ஆயிடுச்சா உங்களுக்கு? அப்ப வேலைக்காரன் இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? பராசக்தி, சிவாஜி நடிச்ச பராசக்தி எல்லாம் சொல்லுவீங்க? அதான் ரொம்ப பழைய படம். அப்போ பழசெல்லாம் ரெண்டு செயல் கண்டுபிடிச்சிருங்க. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா பாட்டு முடிச்ச உடனே கால் பண்ணி சொல்லுங்க. 8:89:40.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% off on gold making charges and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
3: Offer valid till 31st May.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு புது பாட்டு.
1: ஆமா, புத்தம் புது பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன படம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கால் பண்ணுங்க. அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்க போல் இருக்கே. இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜே புது பேசிட்டு இருக்கேன். வணக்கம், யாரு இது பேசுறீங்க?
2: மாயக்கண்ணன்.
1: மாயக்கண்ணன், வாட் இஸ் த நேம் ஆஃப் த மூவி?
2: தீபாவளி.
1: ஹவ் சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: நீங்களே ஒரு அஞ்சாறு படம் ஆப்ஷன் வச்சிருப்பீங்க, நம்ம ஒன்று சொன்னா நீங்க ஒன்று சொல்றீங்க, நீங்க சொன்ன கதைக்கு இது மேட்ச் ஆகுது,
1: அதனால சொல்லிட்டீங்களா?
2: ஆமா,
1: கரெக்ட் ஆன்சர். நீங்க ஏதாவது படம் கொடுங்க. இப்ப
2: நான் ஏதாச்சும் படம் சொல்லவா?
1: ஐயோ, படத்துக்கு நான் எங்க போவேன்? அதானே,
2: அப்படியெல்லாம் இல்ல. வண்டி ஓட்டிக்கிறீங்களா? டக்குனு ஞாபகம்.
1: ஓ, அப்படி. சரி, ஞாபகம் வந்தோடனே ஃபோன் பண்ணணும். சரியா?
2: ரைட் ரைட்.
1: ஓகே, நான் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்கு.
2: வேற
1: வழி இல்ல. அப்பயுமே கண்டுபிடிக்கிறீங்களே, நீங்க தனியா கேட்டா அவ்வளவுதான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிருவீங்க.
2: இல்ல, அதுல கொஞ்சம் நுணுக்கமா சில படங்கள்லாம் நிறைய படம் இருக்கு. இப்ப இந்த ரிதம் கேட்டீங்க, அது ஒரு நல்ல இது.
1: அந்த மாதிரி
2: கொஞ்சம் நுணுக்கமான படம்லாம் இருக்கு, நிறைய படம் தான்
1: நுணுக்கமா. தோ தோ இன்சர்ட் பண்ணி விடுற பாருங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில ஆசைகள் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அந்த ஆசையை பேஸ் பண்ண ஒரு படம் தான் இது. ஆசை எந்த அளவுக்கு படுறோம், அது பேராசையா மாறுதா இல்லையா அப்படிங்கிற பாடத்தை மக்களுக்கு புகட்டக்கூடிய ஒரு படம் இது. என்ன படம் கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. பாட்டு பிடிச்சதுக்கு அப்புறம்
0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.
5: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவா பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஆசையை பேஸ் பண்ண படம் இது. நிறைய படங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் இந்த ஒரு படத்துலயும் இன்னொரு க்ளூ தரேன், இதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின், இன்னைக்கு ஃபுல்லா ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் ஸ்பெஷலா போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயினுக்கு ஆசை இருக்கும், அந்த ஆசை பேராசையா மாறும், அந்த பேராசை அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதா இல்லை வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்களா. நாலு பேருக்குமே ஆசை இருக்கும், ஆசை மட்டும் தான் வாழ்க்கையாகவே இருக்கும், பணம் அது இது அந்த அந்த மோட்லேயே இருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் கதை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? நல்லது. வணக்கம், யாரும் இல்லை பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கேன். நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க, சொல்லுங்க.
1: கொள்ளையே
0: கரெக்டா தான் இருக்குது. அப்புறம்
1: வெள்ளிக்கிழமை.
0: ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோ இருப்பார். ஹீரோ ஸ்டார்டட் ஃப்ரம் த பாட்டம் அண்ட் கிளைமேக்ஸில் டோட்டலாக வேற ஒரு மனுஷனாக மாறிடுவார். இதை இப்போதைக்கு நான் கொடுக்குறேன் இனிஷியல் செட் ஆஃப் க்ளூ, போ போ க்ளூ கொடுக்குறேன். ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்த ஹீரோ பெரிய அளவாக இருக்குது, நிறையா படம் இருக்குது, ஆனால் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த படத்தில் துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இதா க்ளூ.
2: Traffic update. Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
0: பெருசா எங்கேயும் டிராஃபிக் இல்லை, ஃப்ரைடேங்கிறதால மதியங்கிறதால. ஏர்போர்ட் ரோட் D89 டெர்மினல் 3 நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சிட்டி மால் நோக்கி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா D83 வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. அதாவது எங்கே எதுனா கரெக்டாக E11 ஃபெஸ்டிவல் சிட்டி மால் நோக்கி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்லோவாக இருக்கிற பாத்தில். அதே மாதிரி E311 எல்லாம் பெருசாக சொல்லிக்கிற அளவு டிராஃபிக் இல்லை, குட்டுக்கோ தான், பார்த்து பொறுமையாக வாங்க.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பெட்ரோல் டீசல் விலையை லீட்டருக்கு 3 ரூபாயினால் உயர்த்திய மத்திய அரசுக்கு வன்மையான கண்டனம் என சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார். ஆட்டோ, கால் டாக்ஸி, டெலிவரி ஊழியர்கள் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். ஏற்கனவே சமையல் எரிவாயு பற்றாக்குறையால் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் மத்திய அரசு லாபம் பார்த்ததாக அவர் விமர்சித்தார். தன் இயலாமைக்கு மக்களை பலியாக்குகின்றது மத்திய அரசு என்றும் சு வெங்கடேசன் எம்பி குற்றம் சுமத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தபோது அதன் சுமையை பொதுமக்கள் மீது மத்திய அரசு சுமத்தியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை மாநில அரசுகளை நிரப்ப அவசர சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் 20ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே மற்றும் இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு முக்கிய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார். ஐரோப்பா மற்றும் வளைகுடா நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து அவர் ஸ்வீடன் செல்கின்றார். அதன் பின்னர் நோர்வே செல்லும் அவர் 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டுக்கு 43 ஆண்டுகளுக்கு பின்னர் செல்லும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆவார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தொடரும் கனமழையுடனான வானிலையினால் நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 21 பிரதான நீர்த்தேக்கங்களும் 19க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்கின்றன. அனுராதபுரம் மாவட்டம் ராஜாங்கரை, நாச்சதூப மற்றும் யான் ஓயா நீர்த்தேக்கம், பதுளை மாவட்டம் அம்பேவில நீர்த்தேக்கம், ஹமதுடை மாவட்டம் லுருகாம் வெஹர திசவாவி, வீரவில யோதவாவி மற்றும் வெஹரகல நீர்த்தேக்கம், அம்பகுலவாவி, உஸ்கல, சியம்பலான் கவுவ, மெதியாய, மாகல்ல மற்றும் திதுரு ஓயா நீர்த்தேக்கமும் வான் பாய்கின்றன. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தலா 3 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1600 கன அடிக்கும் அதிகமான நீர் கலா ஓயாவுக்கு திறந்து விடப்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: எதிர்வரும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக நாள் கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு நாளை முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அபுதாபியில் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாசார நிலையங்களை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிந்திருக்கும் உலகை அருங்காட்சியகங்கள் ஒன்றிணைக்கின்றன என்ற துணைப்பொருளில் இம்முறை உலக அருங்காட்சியக நாள் அனுசரிக்கப்படுகின்றது. அபுதாபி, சாதியாத் கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்ட், அலைன் மற்றும் தெல்மா தீவக பகுதிகளில் அமைந்துள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாசார நிலையங்களை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம். நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம், லூர் அபுதாபி, ஜாயத் நேஷனல் மியூசியம், கல்ச்சுரல் பவுண்டேஷன், அல் மக்தா மியூசியம், அலைன் மியூசியம், தெல்மா மியூசியம், காசர் அல் ஹுசைன், மராராத் அல் சாதியாத், அபுதாபி லைப்ரரிஸ் உள்ளிட்ட இடங்களை எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட முடியும்.
1: உலகச் செய்திகள்.
2: சீன வெளியுறவுத்துறை ஈரான் போருக்கு எதிராக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கடுமையான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த மோதல் ஒருபோதும் நடைபெறக்கூடாத ஒன்று, இது தொடர வேண்டிய எந்த காரணமும் இல்லை என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த போர் எரிசக்தி வழங்கலையும் உலக பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ள நிலையில் சமாதான ஒப்பந்தத்தை எட்டும் முயற்சிகளை சீனா ஆதரிப்பதாகவும் கூறியுள்ளது. சீனா சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்குடன் ஈரான் குறித்து விவாதித்ததாகவும் இருவரின் நிலைப்பாடும் ஒரே மாதிரியானது என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.
0: Business update.
3: Brought to you by Zoho.com.
2: ஈரான் போரினால் தொடரும் இடையூறுகள் காரணமாக வளர்ச்சி குறைந்த பணவீக்க அபாயங்கள் அதிகரிக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலையை நோக்கி நமது உலக பொருளாதாரம் நகர்வதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. கடந்த மாதம் இந்த பன்னாட்டு நிதியத்தின் உலக பொருளாதார கண்ணோட்டம் அதன் குறிப்பு சூழ்நிலையில் 2026 உலக வளர்ச்சி 3.1% குறையும் என்று கணித்தது. ஆனால் போர் நீடித்ததால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளது. பாதகமான சூழ்நிலையில் எண்ணெய் விலைகள் நீண்ட காலத்திற்கு அதிகமாக இருந்து பணவீக்க எதிர்பார்ப்புகள் நிலையற்றதாகி நிதி நிலைமைகள் இறுக்கமடையும் நிலையில் வளர்ச்சி 2.5% குறையும் என்று சர்வதேச நாணய நிதியம் கூறியிருந்தது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃபுல்லுமே ஈஸி படம் தான். வணக்கம், நீங்க பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: சொல்லுங்க. ராஜாராம். உங்க பேர் என்ன?
1: என் பேர் மாயக்கண்ணன்.
0: மறுபடியும் மாயக்கண்ணன், வட்டாரம் கிடையாது. பௌ பௌ. டிடெக்ட் பண்ணி பல கார்ஸை வந்து இம்பவுண்டும் பண்ணியிருக்கிறாங்க இதில். ஸோ இந்த ரேண்டம் பார்க்கிங் அப்படின்னா கண்ணா பின்னன் பிளாட்ஃபார்ம் மேலே வண்டி ஏற்றி விட்டு போகிறது, அப்புறம் கிராஸில் அப்படியே விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரி அன்ரூலி ஸ்டூடெண்ட்ஸாக யார் யாரெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்களோ, பப்ளிக் பார்க்கிங் ஸ்பேசஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களோ, 9753 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களாம் 2025.
2: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: அடுத்த படத்துக்கான க்ளூ, துரோகத்தால் சூழ்ந்த ஒரு ஒரு ஹீரோ. ஓகேவா, இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பார், நான் பாட்டு செவனே தானடா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருப்பார். அவரை உசுப்பேத்தி ஒருத்தங்க பெரிய ஆளாக்கி விட்டுருவாங்க. அப்புறம் படம் ஃபுல்லாக ஏன்டா பெரிய ஆளானோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அவரை சுற்றி எல்லோரும் சூழ்ச்சி பண்ணி, நீயா பெரிய ஆளாக வர, நீலாம் பெரிய ஆளாயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாசை பிடிச்சிருவாங்க. என்ன படம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா பாட்டு முடிஞ்ச உடனே கால் பண்ணுங்கள் 800-8940.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: Busy city with fussy citizens.
3: Back to back meetings, deadlines, client calls, தீராத traffic to lunch time, மானது கூட தெரியாம டென்ஷன்ல எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
4: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
3: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழமுரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மயா இருக்கும்.
4: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் UAE, the people's choice.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
0: வந்துடுறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
5: இதான் கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
0: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
5: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
5: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
5: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
6: தோ ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR-ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama

0: வழக்கம் போல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த வாரம் விளையாடுவோம், அவ்வளவுதான். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாப்போம். உனக்கு மேல இறங்கி
1: பேசுறீங்க? ஹாய், நான் பிரியன்.
0: பிரியன், என்ன படம் பிரியன்?
1: முதல்வனா?
0: இல்லையே இல்லையே,
1: இல்லையா?
0: ஆமா, அப்பாவியா ஏழையா நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒருத்தரை ஹீரோயின் ஹீரோயின் தான் உசுப்பேத்துவாங்கல்ல, அவங்களும் ஒரு அப்பாவி தான். அவங்க தான் வந்து லைம் லைட்டு கொண்டு வருவாங்க. ஏன்டா லைம் லைட்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார்.
1: தலைவர்
0: படமே இல்ல. ஒரு படத்தையாவது கொஞ்சம் கெஸ் பண்ண விட்டுருக்கேன். நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தில் வந்து ஹீரோ தான் நார்மலாக இருப்பாரு. ஹீரோ லவ் பண்ணுவாருங்க, அவர் பாட்டு சந்தோஷமா அழுதுட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து நீ இந்த இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லுவாங்க, அவர் செய்வார். கடைசியில் பார்த்தா வில்லனுங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. பொறாமையில் இதுதான் வந்து படம்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: பெருசா இங்கே டிராஃபிக் இல்லை, பட் சார்ஜா ரிங் ரோட்டில் ஒரு கிராஷ் மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால் அங்கே ஸ்லோ மூமெண்ட் இருக்கான்னு கேட்டால் அதுவும் பெருசாக இல்லை. ஸோ E11 E311 துபாய்க்குள்ளே துபாய்க்கு வெளிலன்னு எங்கேயுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. பட் துபாய்க்குள்ளே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. கரெக்டாக ஏன்னா புர்ஜ் கலிஃபா பொலிவார்டில். ஸோ அந்த ரோட்டில் வந்து டிராஃபிக் கொஞ்சம் இருக்குது, அது காரணம் அந்த கிராஷ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இங்கே கரெக்டாக 22nd ஸ்ட்ரீட்டும் 19th ஏ ஸ்ட்ரீட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல D91 அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அல் டவர் 3. அதுதான் தற்போதைய நிலவரம். பார்த்து பொறுமையா வாங்க. ஓகே,
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
3: நிக்கனா 91 போடு.
4: 90s not out.

0: que se mude de tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: நடந்தது
1: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு, 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக
2: உணருங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு 800 ZOHO-வை அழைக்கவும் அல்லது ZOHO.com-க்கு வருக.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: ஓகே, கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மது.
0: வணக்கம், உங்க பேரு?
1: முகமது பேசுறேன், துபாயில இருந்து.
0: முகமது, எப்படி இருக்கீங்க முகமது?
1: ரொம்ப லாங் டைம் அவங்க கூப்பிடுறாரு, நீங்க எலெக்ஷன் பிஸில வேற இருந்தீங்க.
0: ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. லன்ச் சாப்பிட்டீங்களா?
1: இப்போ சாப்பிட்டு முடிக்கிறேன்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அப்புறம்
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மூவி கேம் முடிஞ்சிருச்சு.
1: முடிஞ்சாது? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு தளபதி ராஜபுரிங்க, தளபதி சாங்கே கொடுத்துருங்களேன்.
0: தளபதி சாங்னா என்ன? தளபதி சாங்கு
1: ஒரு ஒரு ஒரு பேரே வரலாறு கொடுத்துருங்களா? அது வரலாறு தான் நான் இருக்கு இப்போ.
0: சரி ஓகே, போடுறேன்.
2: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு
0: ஒரே ஒரு ஆசை
2: என்ன
0: தெரியுமா? ஃபைனல் போய் தோத்தாலும் பரவாயில்ல,
2: ஃபைனல் போய் தோத்தாலும்
0: பரவாயில்ல.
2: ஆனா அந்த 17 வருஷம் மட்டும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
2: ஆனா நேத்து வந்து பங்காளிங்க நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க.
0: ஆமா ஆமா, அது பங்காளிங்க மாசு சும்மா கிடையாதுல. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, கால் பண்ணுறது மகிழ்ச்சி. உங்களோட பேசுனதுல அதாங்க அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக மேட்ச் பார்க்குற எல்லாருக்கும் ஓகே. நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புற, ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிட்டு நீங்கள் மேட்ச்லாம் வந்து அப்படியே ஒரு 5 ஓவரில் முடிச்சு விடுங்க. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நைட் ஒரு படத்துக்கு போகணும். சரியா? ஓகே, சந்திப்போம் மண்டே, சந்திப்போம். டேக் கேர், பை பை, ஹாப்பி வீக்கெண்ட்.
3: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தந்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அமீரக ஜனாதிபதி மேதக ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹியான் வரவேற்றார். அபுதாபி விமான நிலையத்தில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு வரவேற்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். எல்பிஜி விநியோகம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது. இந்திய உட்கட்டமைப்பிலும் RBL வங்கி மற்றும் சமன் கேபிட்டல் நிறுவனங்களிலும் $5 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக கொறடா யார் என்பதை விரைவில் அறிவிக்க வேண்டும் என சிவி சண்முகம் தரப்பு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிமுக கொறடா தொடர்பாக எடப்பாடி, வேலுமணி ஆகிய இரண்டு தரப்பினரின் மனுக்களும் ஆய்வில் உள்ளன. பேரவை விதிகளின்படி இருதரப்பு மனுக்களும் ஆய்வில் உள்ளதாக சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வரும் நிலையில் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 96.11 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. நீட் முறைகேட்டில் தேசிய தேர்வு முகமைக்கு தொடர்பு இருப்பதாக டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் இருந்து வினாத்தாள் கசிந்துள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபருக்கு தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் வினாத்தாளை வழங்கியுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு June 21 நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பில் வதந்திகளை, போலி செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. கடந்த மே மாதம் 3 நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்பட்டதுடன் மறுதேர்வு வரும் June 21 நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. அமெரிக்க டாலர் ஒன்று இன்றைய தினம் 331.15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மத்திய வங்கியினால் இன்று வெளியிடப்பட்ட நாளாந்த நாணய மாற்று விகித அறிக்கையின்படி ஒரு அமெரிக்க டாலரின் கொள்முதல் மதிப்பு 323.53 ரூபாயாகவும் விற்பனை விலை 331.15 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. 2023 December 5 பின்னர் டாலரின் கொள்முதல் விலை 323 ரூபாயையும் விற்பனை விலை 331 ரூபாயையும் தாண்டிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
5: ஸ்டார் ஆஃப் தி

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. என்ன இந்த பூகோள அரசியல் மாற்றங்கள் காரணமாக பல பல மாற்றங்கள் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு இந்திய ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்பு அதிகரிச்சிருக்கிறதுனால டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 96.11 ரூபாய் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதே மாதிரி இலங்கை ரூபாயும் டாலருக்கு நிகராக கடுமையான ஒரு சரிவை சந்திச்சிருக்கிறது. அமீரகத்தில் வந்து நாணய மதிப்பு அடிப்படையில் பார்க்கும் பொழுது இலங்கை ரூபாயினுடைய மதிப்பும் 88.38% இந்திய ரூபாயின் மதிப்பு 26.03 இருக்கு. நேற்று 25.95 இருந்தது, இன்னைக்கு 26.03 உயர்வடைந்திருக்கு. அதாவது நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கு, அதுதான் இதனுடைய அர்த்தம். தங்கம் விலை இன்னைக்கு சவரனுக்கு இன்னும் சில ரூபாய்கள் குறைந்து 1480 ரூபாயினால குறைஞ்சிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்து வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எண்ணெய் விலை அது பாட்டுக்கு அதிகரிச்சு கொண்டே போகுது. இதனால உலக நாடுகளில் இந்த எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கு. பல நாடுகளையும் நேற்று இந்தியாவில் உயர்த்தப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. எல்லா பக்கமும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பூகோள அரசியல் மாற்றங்கள் காரணமாக, குறிப்பா வளைகுடா பகுதியில் நிலவக்கூடிய மோதல் நிலைமை காரணமாக. எப்போதான் இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம், நம்பிக்கையாக இருக்கலாம், இன்னும் சில நாட்களுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. மனிதன் படத்துல இருந்து அவள் குழல் உதிர்த்திடும் பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. அடுத்து வெயில் படத்துல இருந்து உருகுதி மருகுதி, ரெண்டு பாடலையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சீக்கூலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷஸ் ஜுவல்லரியின் சீக்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
6: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
5: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
6: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன். இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
8: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன,
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
8: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
8: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
5: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR-ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 dirhams EMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் டு யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமீரகத்துக்கு வந்திருக்காரு. அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அவர் வந்த விமானத்தை வந்து ஒரு எமிராத்தி வானூர்தி போய் அப்படியே அழைச்சி கொண்டு வர ஒரு காணொளி வெளியாகி இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஒப்பந்தங்கள் கைச்சாந்தாகி இருக்கு இரு நாடுகளுக்கும் இடையில. ரெண்டாவது வீடு இந்த செகண்ட் ஹோமுக்கு வந்திருக்கிறதா உணர்றேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமீரக ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்தாகி இருக்கிறது. என்னென்ன விவரங்கள் இது சம்பந்தமான இந்த பயணத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவர் பேசினார் அப்படிங்கிறத செய்தி அறிக்கைகளில் நீங்கள் கேட்க முடியும். சரி, கருப்பு திரைப்படம் வெளியாகி இருக்கு. நேற்று வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது, சில பல தடைகளை தாண்டி இப்போ இன்றைக்கு வெளியாகி இருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல, ஆனால் படத்துக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து ஆர்ஜி பாலாஜி இயக்குனர் வந்து அப்படியே திரையரங்களை அப்படியே கத்தி சத்தம் போடுற ஒரு காணொளி வெளியாகி இருக்கு. எனவே படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க பாத்துட்டீங்களா? இன்னைக்கு 9:00 திரைப்படம் இருக்கு. நாம தமிழ் எஃப்எம்னுடைய ஸ்கிரீனிங் இருக்கு. யார் யாரெல்லாம் வரப்போறீங்க பாக்குறதுக்கு? ரொம்ப லேட் நைட் அப்படிங்கிறதுனால போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சரி, அடுத்து சொட்ட சொட்ட பாட்டு வருது. எங்கேயும் காதல் படத்திலிருந்து அப்புறம் வெள்ளி சுடரி அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது புது பாடலில். கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM. We'll be back.
2: முக்கியமான அங்கம்
3: துபாய் 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்பு யாராவது நம்ம மேல காட்டும் போது எவ்வளோ ஒரு அழகான உணர்வா அது இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமா நிறைய பேர் நலம் விசாரிச்சாங்க. அடிக்கடி ஒருத்தர் அழைப்படுத்து சாப்பிட்டீங்களா, நல்லா சுடு தண்ணி குடிங்க குணமாயிரும் அப்படின்னு ஒருத்தர் அடிக்கடி சொல்வார். வேறு யாரும் இல்லை, நம்ம இயேசுராஜ் ஷார்ஜாவில் இருந்து ரொம்ப அன்பாக உரிமையாக வந்து எப்போவுமே வந்து பேசுவார். இன்றைக்கும் வந்து அழைப்படுத்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா சுடு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி இயேசுராஜ், உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அன்பு தான் எங்களை வந்து எப்பவுமே இயக்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால லீவு விட்டாச்சு. இன்னைக்கு எதுவுமே புதுசாக எந்த விஷயத்தையும் கொண்டு வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலை. மறுபடியும் திங்கட்கிழமை ஏதாவது புது விஷயங்கள், அதாவது புதுசு இல்லை, எல்லாமே பழசு தான், ஆனால் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம மொழியில் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நான் பகிர்ந்து கொள்வேன். சரி, பிரதமர் நரேந்திர மோடி இந்த அமீரகத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் மேட்ச் இருக்கு இல்லையா, சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் இருக்கு. எல்லாரும் தயாராகிட்டீங்களா மேட்ச் பார்க்கறதுக்கு? மதுவும் சொல்லிட்டு போயிருந்தாரு, சில பேரை இந்த பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வரணும், சில பேரை தோற்று

அடுத்து என் தாரா என் தாரா பாட்டு வருது. திருமணம் எனும் நிக்கா படத்திலிருந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பாட்டு, ரொம்ப அழகான வரிகள் இந்த பாடல்களுக்கு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. அடுத்து காதலன் படத்திலிருந்து என்ன வழி அடி என்ன வழி பாட்டும் இருக்கு. மனசு தொட்டமிட்டில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத எனக்கு அழைப்பெடுத்து கேளுங்க, அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து சொல்லுங்க. சரியா, பாட்டு தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்க. இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st May.
3: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

இந்தியாவில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இல்லையா, எரிபொருள் விலைகள்லாம் உயர்ந்திருக்கு. அது சார்ந்த விஷயங்கள்னால பிரதமர் வந்து இந்த கார்ல எல்லாம் போகாதீங்க, அதிகமாக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருடைய பாதுகாப்பு வாகனம் கூட ரெண்டா குறைக்கப்பட்டிருந்தது. அவர் போற ஒரு கார், அதுக்கப்புறமா ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கார், அவ்வளவுதான். அப்படி எல்லாமே குறைச்சி ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து ஒவ்வொரு மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்க. அதுல மகாராஷ்டிரா முதல்வர் வந்து பைக்ல போயிருக்காரு அலுவலகத்துக்கு. அதுக்கப்புறமா அசாம் முதல்வர் வந்து நடந்தே போயிருக்காரு. இப்படி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் அங்கங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனச தொட்ட மெட்டில் யாரு பாட்டு கேட்டிருந்தா அப்படின்னா சர்தார் கான் பாட்டு கேட்டிருந்தாரு. டெடி படத்துல இருந்து என் இனிய தனிமையை பாட்டு தர முடியுமான்னு, எனவே அவருக்காக அந்த பாட்டு வருது. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் மீதான சமீபத்திய தாக்குதல்களையும் அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் முயற்சிகளையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்துள்ளார். அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கான தங்களின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் போரின் தாக்கம் இன்று உலகம் முழுவதும் காணப்படுகின்றது. பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா எப்போதும் பேச்சுவார்த்தைகளுக்கும் ராஜதந்திரத்துக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படுத்துவது அவசியம். இந்தியா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முக்கிய ஐக்கிய அரபு அமீரகத்துடன் தோளோடு தோள் நிற்கின்றது, தொடர்ந்தும் அவ்வாறே நிற்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக இந்தியா சாத்தியமான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: ராஜதந்திரத்திற்கு வாய்ப்பளிப்பதற்காக போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க முயற்சிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மத்தியஸ்த முயற்சிகள் தோல்வியடையவில்லை, எனினும் கடினமான கட்டத்தில் உள்ளதாக அவர் கூறினார். முரண்பாடான செய்திகள், பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்கர்களின் உண்மையான நோக்கம் பற்றி நமக்கு தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.

0: அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்கும் வகையில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மீதான விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதாக அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவிக அரசு மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச செயலாளரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்ட பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜகத் சமந்தவுக்கு 5.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் மேல் நீதிமன்றத்தினால் இன்று இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக தாக்குதலுக்கு இலக்காகிய பிரதேச செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டு ஈடு செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் நட்டு ஈட்டை செலுத்த தவறினால் மேலும் 24 மாத சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் சிலாபம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. லீவா மற்றும் அல் வத்பாவில் 42 டிகிரி செல்சியஸில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தா மற்றும் ரக்னாவில் 23 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்தது. ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
3: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
3: Stay tuned.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
4: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க.
6: You are back.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க UAE முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடைன்னு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் RJ மது, நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
2: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
4: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க. You are back.
5: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
6: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: கவனிக்கவே இல்ல.
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க
0: நினைக்கிறேன்.
1: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்ன
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
1: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
1: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
6: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், சென்னை ஓஎம்ஆர்ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் சிஎம்ஐ. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama Dubai.
7: This hour of rock with Raja brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. You are back.
8: Maestro in super hit paadalgal rock with Raja
3: brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை முடித்துக் கொண்டு நெதர்லாந்து புறப்பட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் இந்திய சமூகத்தின் நலனில் அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியான் காட்டிவரும் அக்கறை மற்றும் கவனத்திற்கு நன்றி தெரிவித்தார். அமீரகத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்தது அல்லது ஈரானின் பதிலை அமெரிக்கா ஏற்கவில்லை என்று சில நாட்களுக்கு முன்பு கூறப்பட்டது தொடர்பில் நியூடெல்லியில் செய்தியாளர்களின் கேள்விக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி பதிலளித்தார். அமெரிக்கர்களிடமிருந்து அதன் பிறகு மீண்டும் செய்திகள் வந்தன எனவும் அவர்கள் பேச்சுவார்த்தைகளையும் தொடர்புகளையும் தொடர தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
2: எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பு இல்லாதவர் என திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை பழனிசாமி வலிமையற்ற தலைவர் என்பதை நிரூபித்துள்ளது என டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்தார். அதிமுகவுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்தார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதை நிறுத்தியதே பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணம் என அவர் கூறினார். நீட் தேர்வு ஒழியாதவரை நம் பிள்ளைகளுக்கு நிம்மதியில்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். நீட் என்பதே அடிப்படையில் ஒரு மோசடிதான் என ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி வருகின்றது திமுக என கூறினார். தொடர் நீட் முறைகேடுகளால் அதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தவும் செய்கின்றது மத்திய பாஜக அரசு என்று அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நாகரிக சந்திப்பு ஊழல் முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றிவிடக்கூடாது என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் புதிய கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர் என அவர் கூறினார். ஊழல்வாதிகள் ஒருபோதும் தப்பிவிடக்கூடாது என்பதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டு வழக்கினை தள்ளுபடி செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்துவதற்காக செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அழைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு இன்று அழைக்கப்பட்டிருந்தது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழாம் குறித்த மனுவை செப்டம்பர் 7ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஆசிய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாகின. இன்று வர்த்தக நிறைவில் இந்தியாவின் சென்செக்ஸ் பங்குச்சந்தை 160 புள்ளிகள் சரிந்து 75,237 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேவேளை நிப்டி 46 புள்ளிகள் சரிந்து 23,643 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஆக்டர் அஜித் குமார்.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.
1: Welcome and very good evening. This is the Evening Karak with me, RJ Niveda, 89.4 Tamil FM, UA's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ ஏஸ், நான் வந்தாச்சு ஆர்ஜ நிவேதா. மணி கரெக்டாக வந்து 4:11 ஆகுது. அப்படின்னா இன்னும் ஒரு 4 மணி நேரம், அதோட என்னோட வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி நீங்களும் காலையிலே கிளம்பி வந்து மதியானத்தோட வேலையை முடிச்சுட்டு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேறு, நிறைய பேருக்கு இந்த மதியானத்தோட வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வீக்கெண்டில் தாங்க இருக்கோம். அப்படிங்கிறவங்க பொதுவாக எல்லா நாளும் எங்களுக்கு ஒரே நாள் தான், இந்த வெள்ளிக்கிழமையும் அதே தான்றவங்களுக்கும், சனிக்கிழமை நாளைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யேகமான நபர்களுக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே. எஸ், இப்போ இந்த ஒரு ஃப்ரைடே அண்ட் வரப்போற அடுத்த ஒரு ஃப்ரைடே கடந்துட்டோம் அப்படின்னா வி ஹாவ் லாங் ஹாலிடே. தெரியல, பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் இந்த 9 நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் திங்கட்கிழமை நமக்கு, பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ் ஆனால் நமக்கு விடுமுறை இருக்கா இல்லையா அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் காலை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸ் டு மேக்ஸ் மண்டே நமக்கு தெரிஞ்சிடும், லைக் அடுத்த மண்டே நமக்கு வேலை இருக்கா. அதாவது அந்த ஒரு நாள் மட்டும் நடுவில் வந்துட்டு போகிறது இருக்கே, அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு ஒரு ஓகே கம்ப்ளீட்டாக ஒரு பிளான் பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆகிடும். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு மண்டே இருந்தால் அந்த மண்டே வேலைக்கு போகிறோம், கரெக்டாக வேலையை பார்க்குறோம். சில பேருக்கு வந்து அந்த ஒரு நாள் லீவ் எடுத்தா அப்படியே அடுத்து மொத்தமா வேலை லீவ் கிடைச்சிடும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ வித் UAE அப்டேட்.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: 2025 வந்து மேஜர் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் 4 முக்கியமான காரணங்கள்னால தான் நடந்திருக்கு அப்படின்னு தற்போதைய ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது டிஸ்ட்ராக்டட் டிரைவிங், ஸோ வண்டி ஓட்டும்போது கவனம் இல்லாமல் கவன சிதறல்கள் காரணமாக வரக்கூடிய ஆபத்துகள், அண்ட் சடன் சர்விங், சடனாக லேன் சேஞ்ச் பண்ணுறது. லேன் எப்படின்னா டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட். ஒரு நாள் நான் போகும்போது, நாங்கள் வண்டி ஓட்டிட்டு போகும்போது எங்களுக்கு முன்னாடி இருந்த லேன் வந்து சடன் ரைட் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு டக்குன்னு லேன் மாறுறாங்க. அந்த லேன் மாற வேண்டிய இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய இந்த வண்டி ஆல்ரெடி அந்த லேனில் இருக்கக்கூடிய ஒரு வண்டியை கவனிக்கல. ஸோ வாட் நாங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிடென்ட் தவிர்க்கிறதுக்காக நாங்கள் அந்த ரைட் டேர்ன் பண்ணி உள்ளே போயிட்டு எங்களுக்கு போக வேணாம் அந்த வழியை எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அண்ட் டெயில் கேட்டிங் ரொம்ப பக்கத்தில் போய் இது பண்ணுறது, அண்ட் நெக்லிஜென்ஸ் அண்ட் இன்அட்டென்ஷன். ஸோ இந்த காரணங்கள்னால தான் வந்து அதிகமான டிரைவ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6014 மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து 2025 ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதில் மெயினாக அந்த வருஷம் வந்து 500,000 பேர் புது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்காங்க, 800,000 பேர் வந்து அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியிட்டு இருக்காங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: மேலும் இந்த ஆக்சிடென்ட்ஸ்க்கு மொபைல் போன் பயன்படுத்தி கவன சிதறல்கள் உருவாகிறது தான் இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்கள் வண்டி ஓட்டும்போது மொபைல் போன் பயன்படுத்தலாம் ஒரு லிமிட்டில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மேப் பார்க்குறதுக்காக இல்லை எமர்ஜென்சிக்காக, அதை தவிர்த்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்தி வண்டி ஓட்டுறது தப்பு. ஸோ எஸ், பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வருது கேளுங்க. ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜன் வேதா, 89.4 தமிழ் எஃப்எம். என்னங்க தங்க வெள்ளி பயங்கரமான உயர்வை சந்திச்சிருக்கு? இல்லை, வெள்ளி இல்லை, தங்கம். அப்போமா என்னன்னு வந்து பார்க்கலாம்.
0: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: Bonjour, boys and girls.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
3: Get your tickets now at theuaelottery.ae. Brought to you by The Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: உன்னையும் போய் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: முன்னாடி இந்தியாவில் அதிகரிச்சு இப்ப குறைஞ்சிட்டு வருது. சவரனுக்கு 2000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. வெள்ளியின் விலையும் தற்பொழுது கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் கோல்டு வாங்காதீங்க, வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளாதீங்க, ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சில இடங்களுக்கு ஃப்ளைட் சர்வீசஸ் வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சில இடங்களுக்கு நம்ம போகக்கூடிய ஃப்ளைட் சார்ஜஸ் யூஸ்வலி ஒரு இப்போது திரஹம்ஸின் அடிப்படையில் பார்க்கும்போது 600-700 திரஹம்ஸ் இருந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் இப்போ வந்து 1500-1800 அந்த மாதிரி. சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த ஃப்ளைட்ஸ் இல்லை, சில டைமில் இல்லை, இப்படி நிறைய நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ எஸ் நமக்கு தெரியும் இந்த குளோபல் இஷ்யூஸ், இந்த ரீஜனல் டென்ஷன்ஸ் அக்ராஸ் தி குளோப், இதனால பாதிப்புகள் எல்லா இடங்களையும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஸோ டிரெக்டாக ஒரு சில பேரை பாதிக்குது, இன்டைரக்டாக பல பேரை பாதிக்குது. அப்படி ஒரு பாதிப்பின் விளைவாக தான் இது. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க சவுதியிலேருந்து துபாய் வழியாக கனெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு துபாயில் ஃப்ளைட் கரெக்டாக போகுமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஷீ ரீச்ட், ஷீ லேண்டட் இந்தியா. நான் சொன்னேன் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எமிரேட்ஸில் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு. ஸோ ஃபார் ஸ்கெடியூல் ஆனப்பட்ட ஃப்ளைட் எல்லாம் கரெக்டாக டைமுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் இதை நான் இப்போ உங்க சொல்கிறேன்னா, அவங்க சவுதியில் இருக்காங்க, அவங்களுக்கான இங்கே என்ன நிலவரன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. நேற்று ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து, நீங்கள் இந்தியா எப்போ வரீங்க, இந்தியா வர மாதிரி இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு, என் ஃப்ரெண்டுக்கு இப்போ அங்கே ஒரு தம்பிக்கு வேலை கிடச்சிருக்கு, என் தம்பி அங்கே போகிறேங்கிறான், எனக்கு பயமாக இருக்குது, இப்போ இருக்கிற டென்ஷனுக்கு நடுவில் நான் தம்பியை ஊருக்கு அனுப்பணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் துபாய்க்கு. அப்படி என்னங்க, நீங்கள் டூரிஸ்ட் ரொம்ப சாதாரணமாக வந்து போயிட்டுருக்காங்க, நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் வந்து ரெகுலராக எப்படி நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கோம்னு காமிச்சிக்கலாம்னா, நம்ம போடக்கூடிய இப்போ லைக் அஸ் எங்களுடைய ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் வீடியோலாம் போட்டு நாங்கள் காமிப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்ககிட்ட கேட்டால் எனக்கு ஒரு பயம் இல்லாமல் நான் தெளிவாக இருப்பேன் அதுக்கு தான் அப்படின்னு. ஸோ எஸ் ஸ்டில் மாதங்கள் பல தான போதும், இருந்தும் அந்த பயமும் இருக்குது, அந்த டென்ஷனும் இருக்குது, அந்த குழப்பமும் இருக்குது, இம்பாக்டும் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த வகையில் இப்போது நான் 26 அழுத்தினதுக்கான ரீசன் என்னென்னா, ஒரு தினம் நிகரான இந்திய ரூபாயின் தற்போதைய மதிப்பு 26 ரூபாய் 1 காசுகளாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இங்கேருந்து ஊருக்கு அனுப்பக்கூடிய எக்ஸ்பேர்ட்ஸ்க்கு வந்து ஓ நல்ல செய்தி மாதிரி தெரியும், பட் ஊரில் அதனால் விலைவாசி ஏற்றம் இருக்குது, இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்ரீலங்கன் ரூபாய் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 88 ரூபாய் 38 காசுகளாக இருக்குது. அண்ட் தங்கம் விலை என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: The Evening Correct, presented by VNCT Global. Chennai OMR-la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer on May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 99.4.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant, Jabal Ali Industrial First and Horlands.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: நாலு மணி 39. வெல்கம் பேக் டு ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா. ஸோ எஸ், நிறைய ஊரில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துட்டே இருக்கும்போது அதில் இப்போ ரீசன்ட்லி வந்த ஒரு பெரிய செய்தல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், ஐ மீன் இந்தியா பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்வை சந்திச்சிருக்கு. லைக் 103.90 வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து 95 ருபீஸ் 47 பைசே. என்ன, நம்ம கண்டிப்பாக இந்தியாவுக்கு போவோம், நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்ப்போம், அதாவது நம்ம வெக்கேஷன் போகும்போதே வண்டி எடுப்போம். அண்ட் இப்போ ஊரில் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்

0: brought to you by Jetor. Verum 9668 monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து டிராஃபிக் இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த டைம் தாண்டி ஒரு 7-8 மணிக்கு மேலே திரும்பியும் டிராஃபிக் பில்டாக ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் இப்போது E311 டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற லேனில் இப்போது கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது சிட்டிசன் ரீஃப் கடந்து. அண்ட் அதே மாதிரி மோயிஸ்னா 1 அந் அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்கனால அந்த ஏரியாவில் இப்போ கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி அல்வாதா ஸ்ட்ரீட் ஷார்ஜாக்குள்ளே டிராஃபிக் இருக்குது. அண்ட் E11 இஸ் ஓகே, அவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் டுவர்ட் ஷார்ஜா அண்ட் ரெண்டு வேலையுமே. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் பெயின்ஸ் அண்ட் நாதுலமர் அண்ட் துபாய் டிசைட் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சம் மூவிங் டிராஃபிக் அண்ட் சிக்னல் டிராஃபிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எஸ், டிரைவ் சேஃப். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதான் கேட்கலாம்.
0: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
1: நம்ம இன்னைக்கு வந்து நிறைய ரேப்பர்ஸ் இருக்காங்க. வி நோ வாட் ரேப் இஸ் ஆக்சுவலி. இப்போலாம் வந்து நிறைய யங் டேலண்ட்ஸ் வராங்க. பட் தட் டைம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரேப் நம்ம தான், நான் இல்லை, எனக்கும் முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வந்து நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க, அல்லது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க. ஸோ அவங்களுக்கு ரேப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாட்டாக தான் இருந்தது. ஸோ கோல்டன் சாங்கில் நல்ல பேட்டு ரேப் வருது, பேட்டு ரேப். இந்த பாட்டு கேட்டுவாங்க, நம்ம பேசலாம். தி ஈவினிங் கரெக் வித் மீ அர்ஜுன் வேதன், 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
3: Rhythm of life. Bob Clearmountain meets with attitude. Funky drums from hell. Sign up at the Crow.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும்
7: நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com இருக்கு வருக.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening karak.
2: அப்போ கரெக்டா டைம் வந்து 4:49. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4:50 கால் பண்ணுங்க 800-8940. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கறனால நீங்க வந்து டெடிகேட் பண்ணுங்க உங்க சாங். மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது, அந்த பாட்டை யாருக்காவது டெடிகேட் பண்றது. ஸோ அதுதான் இப்போ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னவோ அந்த பாட்டை கேட்கறதுக்காகவும், அதை உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்றதுக்காகவும் 800-8940 கால் பண்ணுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா. 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து, இந்த விலை உயர்வை திரும்ப பெறணும் அப்படின்னு முதல்வர் திரு விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி தான் இப்போ கண்ணு முன்னாடி ஓடிட்டுருக்கு. ஓகே ஃபைன், எனக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம அதை விட்டுட்டு இதை மத்தி மத்த பேசுவோம். ஹலோ வணக்கம். ஹாய், உங்க பெயர் யாருங்க? சுந்தர். சுந்தர் பிச்சை நீங்களா?
3: அந்த பிச்சை இல்ல, நான் வந்துட்டு.
2: நீங்க வந்துட்டு
3: மதுரை சைடு?
2: மதுரை சிவகங்கையில. எந்த பக்கம்?
3: சிங்கம்மாரி.
2: ஓ ஓகே ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும். உங்க ஊர்ல அப்படிங்களா? உங்க ஊர்ல பரோட்டா நல்லா இருக்கும் கரெக்டா?
3: செம்மையா இருக்கும்,
2: செம்மையா இருக்கும். பத்து செட் வந்தா சொல்றேன்.
3: வாங்க வாங்க வாங்க வாங்க.
2: சரிங்க,
3: ஈவினிங் ஊருக்கு போறேன். வாங்க.
2: ஈவினிங் ஊருக்கு போறீங்களா?
3: சொல்லுங்க
2: சுந்தர், என்ன பாட்டு வேணும், யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
3: என்னது
2: தில் மூவில இருந்து மச்சா மீச? யாரும் உங்களை மச்சான் கூப்பிட இல்லையா?
3: பாட்டு
2: வருது. இந்த வாட்டி நீங்க ஊருக்கு போறீங்களா? உலக குடும்ப தினம், குடும்பங்கள் சார்ந்த, குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கேள்வியோட நான் வரேன். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம் யுஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: The Evening Correct presented by VNCT Global. Chennai OMR la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17 Sunday at Park Regis Hotel near Bojhaman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பெட்ரோல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் முடிந்த பிறகு விலையை உயர்த்துவதா என அவர் வினவியுள்ளார். பெட்ரோல் விலை உயர்வு இளை எளிய நடுத்தர மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் முதல்வர் விஜய் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏழை நடுத்தர மக்களின் மாத வருமானம் பெருமளவில் பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறையும் போது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். லாபத்தை மட்டும் எண்ணெய் நிறுவனங்கள் எடுத்துக் கொள்கின்றன என்று முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பெஞ்சமின் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளார். தான் என்ன தவறு செய்தேன், தன்னை ஏன் நீக்கினார்கள் என்று பெஞ்சமின் கேள்வி எழுப்பியிருந்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: கோவாவில் நீட் தேர்வு எழுதிய மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மாணவர் தேர்வுகளால் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, ஊழல் நிறைந்த அமைப்பால் கொல்லப்பட்டுள்ளார் என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒரு அதிகாரியோ அமைச்சரோ கூட பதவி விலகவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கான எரிபொருள் தேவைக்கான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசு சேவையை முறையாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் இன்று கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றபோது அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த முக்கிய சாலை விபத்துகளில் கிட்டத்தட்ட 60% வெறும் 4 போக்குவரத்து விதி மீறல்களால் ஏற்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோட் சேப்டி UAE நிறுவனம் உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து வெளியிட்ட தகவலின்படி இந்த விடயம் தெரியவந்துள்ளது. திடீரென திசை மாறி ஓட்டுதலால் 18% விபத்துகளும், கவனக்குறைவுடன் வாகனம் ஓட்டுவதால் 16% விபத்துகளும், வாகனத்தை நெருக்கமாக பின்தொடர்வதால் 14% விபத்துகளும், அலட்சியம் மற்றும் கவனக்குறைவினால் 11% விபத்துகளும் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானுடன் நிலவும் போர்ச் சூழல் தொடர்பில் தனது பொறுமை எல்லை கடந்து செல்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்குடன் மேற்கொண்ட 2 அதிகாரப்பூர்வ பயணத்தை நிறைவு செய்து பீஜிங்கில் இருந்து புறப்படுவதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தற்போது நிலவும் நெருக்கடியான சூழலை தணிப்பதற்கு ஈரான் உடனடியாக ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் கடந்த சில நித்தினங்களில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை வீழ்ச்சியடைந்துள்ளது. லீவா மற்றும் அல் வத்பாவில் இன்று 42 டிகிரி செல்சியஸில் அதை கூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தா மற்றும் ராக்னாவில் 23 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கெய்மாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

வெல்கம் பேக். இட்ஸ் 5:10 ஆன் தி கிளாக். அடுத்த மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன். வேர் ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எதுக்கு வந்து எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம்னா, இந்த கால்ஸ் வர ஆரம்பிக்கும் 5 மணிக்கு மேல, எதுக்கு என்னன்னு எனக்கு புரியவும் புரியாது. ஒரு விஷயம் எனக்கு புரியும், இதுக்கு முன்னாடி நான் வந்து சாங்காக கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், அதை புரிஞ்சுக்கிட்டு இப்பயும் சாங் நினைச்சிட்டு நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா, சாங் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம் 4:50 to 6:50 மட்டும்தான். மற்றபடி நேரங்களில் ஒருவேளை ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி உள்ள இன்சர்ட் பண்ணலாம் சாங் அப்படின்னா, நான் சாங் வந்து உங்களுக்காக பிளே பண்ணும். பிகாஸ் இது எவ்ரி திங், உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் சொல்லாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாட்டுலாம். ஸோ இந்த பாட்டு தான் வரும். எனிவே, இன்னைக்கு வந்து குடும்ப தினம், அதாவது உலக குடும்ப தினம், தி வேர்ல்ட் ஃபேமிலி டே அப்படிங்கிறனால குடும்பங்கள் சார்ந்த ஒரு கேள்வி. ஜென்ரலாக எல்லாரும் குடும்பங்கள்லாம் கேட்குறது, நீங்கள் வந்து அப்பா சைட் ரொம்ப க்ளோஸா இல்லது அம்மா சைட் ரொம்ப க்ளோஸா அப்படின்னு. பொதுவாக இதுக்கு வரக்கூடிய பதில் என்னென்னா, அம்மா பக்கம் தான் அதிகமாக, அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் பக்கம் தான் நம்மளுடைய பாண்டிங்கும் நம்மளுடைய கனெக்டிங்கும் அதிகமாக இருக்கும். பட் ஃபார் மீ அப்படி கிடையாது. எனக்கு வந்து அம்மா பக்கம் வந்து ஒரே ஒரு மாமா மட்டும் வந்து அப்பப்போ தலையை கட்டிட்டு பேசிட்டு போவார். மற்றபடி கம்ப்ளீட்லி நாங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறதும், ரொம்ப டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப பக்கமாக, ஃபர்ஸ்ட் கசின்ஸ் கூட நாங்கள் ரொம்ப க்ளோஸாக, ஈவன் அப்பாவோட ஃபர்ஸ்ட் கசின் சன்ஸ் எல்லாம் கூட, சன் அண்ட் டாட்டர் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான கசின்ஸ் மாதிரி வி பிஹேவ். அந்த அளவுக்கு வெரி ஸ்ட்ராங் பாண்டிங் அண்ட் வெரி பிக் ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது, இட்ஸ் ஃப்ரம் மை டேட் சைட், நாட் ஃப்ரம் மை மாம் சைட். ஸோ திஸ் இஸ் மை எஸ்டிடி. ஓகே, என் எஸ்டிடியை விட்டுட்டு உங்கள் எஸ்டிடிக்குள்ளே வருவோம். ஸோ கேள்வி என்னன்னா, இந்த ஃபேமிலி பாண்டிங், இந்த ஃபேமிலிக்குள்ள இது எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எப்போ தெரியும் அட்டாச் ஆகும், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு போக பிடிக்காது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போக பிடிக்காது, ரிலேட்டிவ்ஸ் வந்தால் பிடிக்காது. வி வாண்ட் திஸ் தனிமை ஃபீல், தனியாக உட்காந்து நம்மளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு நமக்கான ஒரு லைஃப் மட்டுமே. பட் தெர் வில் பி சம் டைம் தட் வில் மேக் அஸ் ரியலைஸ் ஓ, ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் தட் மூமெண்ட் தட் மேட் யூ ரியலைஸ் ஃபேமிலி இஸ் எவ்ரி திங், ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். And one cousin or one relative, ஒரு மாமா இல்லை ஒரு சித்தி ஒரு சித்தப்பா யாரோ ஒருத்தங்க அந்த பாண்டிங் நமக்கு புரியவும் வச்சுருப்பாங்க. ஒன்று சில பேருக்கு கல்யாணத்துக்கு பிறகு அதனுடைய அட்டாச்மெண்ட் வந்திருக்கும், இல்லை சில கல்யாணங்களுக்கு போய் போகி, அதாவது ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகும். வரிசையாக எல்லா வருஷமும் கல்யாணம் இருக்கும், இல்லை எவ்ரி 6 months இருக்கும், 2 வருஷத்துக்கு ஒரு பார்த்தா கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி கல்யாணங்களுக்கு போக ஆரம்பித்து நமக்குள்ள அந்த பாண்டிங் கிரியேட் ஆகும். ஸோ ஒன்று அந்த நிகழ்வுகளாக இருக்கும், அல்லது ஒரு நபராக இருப்பாங்க, அல்லது சில நம்மளுடைய அதாவது நமக்கு கல்யாணம் ஆனது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். என்ன எந்த ஒரு டைமில், எந்த ஒரு ஏஜில், எந்த ஒரு டைமில் ஃபேமிலி பாண்டிங்குள்ளே நீங்கள் அதிகமாக போக ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத நம்ம பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-894-0 தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவே. தான் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வருது, கேட்டு வாங்க, ஸ்டே டியூன்ட். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா?
5: Visit your nearest Tanishq store today.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: Welcome back. Good evening. Karak with me, Arjuna Vedan, 89.4 Tamil FM. Let's have UAE update.
3: UAE update.
4: Brought to you by ABC Cargo and Courier. Ulagam muluvadum safe unga cargo anupunga. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: So yes, நம்ம துபாயில் இஸ் ஹைனஸ் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ரூலர் ஆஃப் துபாய். இன்னைக்கு வந்து அல் ஷீரா, அதாவது புது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டியில் வந்து ஜொடாஃபில் இருக்கக்கூடியது. அதுதான் டாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கவர்மெண்ட் பில்டிங் இன் த வேர்ல்டு. இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் 110,000 ஸ்மார்ட் சென்சர்ஸ் இருக்கு, 1500 வயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, 3200 நெட்ஒர்க் டிவைஸ் இருக்கு அண்ட் 1.9 மில்லியன் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கவர்மெண்ட் பில்டிங் ஆக இந்த பில்டிங் திகழ்கிறது.
3: UAE update
4: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: So yes, நம்ம வந்து இன்னைக்கு World Family Day, உலக குடும்ப தினத்தை முன்னிட்டு எந்த பாயிண்ட்ல நீங்க உங்க ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி பாண்டிங் அது கனெக்ட் ஆனது, எடுத்த உடனே நமக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் எல்லாம் இருக்காது. சின்ன வயசுல நமக்கு ரிலேட்டிவ்ஸ் வர்றது பிடிக்காது, அந்த மாமாவானோ அந்த சித்தப்பாவானோ அப்படின்னு நம்ம வந்து நம்ம குடும்பங்களோட சேர்றதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு பாயிண்ட்ல. பட் அகேன் நம்ம ரீகனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருக்கும் குழந்தைங்களா இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ், அப்புறம் ஒரு யங்ஸ்டர்ன்ற பாயிண்ட்குள்ள போகும்போது நம்ம அவாய்ட் பண்ணுவோம், அகேன் திருப்பி அந்த பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த பாண்ட் கிரியேட் ஆன மொமெண்ட் எதுங்கிறது சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ,
2: வணக்கம். உங்க பெயர்?
5: என்னோட பேர் ராஜு.
2: சொல்லுங்க ராஜு,
5: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன், நல்லா
2: இருக்கேன். சொல்லுங்க.
5: டாபிக் வந்து
2: குடும்பம்.
5: இது வந்து பாண்டிங் ஜாஸ்தியா தான் இல்லையா?
2: இல்ல, பாண்டிங் ரீக்ரியேட் ஆயிருக்கும்ல, ரீகனெக்ட் ஆயிருக்கும்ல முதல் அந்த மொமெண்ட்.
5: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒண்ணு நடந்துச்சு. அந்த டைம்ல எல்லாரும் வந்திருந்தாங்க. முன்னாடி அந்த அளவுக்கு யார்ட்டையும் பெரிய அளவுக்கு பாண்டிங் கிடையாது, என்னன்னா என்ன அந்த மாதிரி இருந்தோம். பட் அந்த டைம்ல சரி, ரிலேஷனா எல்லாரும் வந்திருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு மொமெண்ட் சொல்லலாம்,
2: அந்த ஒரு மொமெண்ட் தான் உங்களுக்கு.
5: ஆமா ஆமா, ஏன்னா ஒரு மேரேஜ்னு வரும்போது சரி ஓகே எல்லாரும் வருவாங்க, நல்ல அது ஒரு சூப்பர் ஃபங்க்ஷன். ஆக்சுவலா
2: அது ஒரு சூப்பர் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ராஜு, தேங்க்யூ. அதுக்கப்புறம்ல இருந்து இப்ப அந்த பாண்டிங் செம ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: ஆமா ஆமா, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இடைக்கு இடைக்கு போன் பண்ணி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் மாறி இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம்.
2: முன்னாடி
5: அந்த அளவுக்கு இல்ல, பட் அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கும். இல்ல, அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கு.
2: ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. சரி ராஜுவை தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணுங்க 800-8940. சொல்லுங்க உங்களுடைய ஃபேமிலி ரீபாண்டிங், திரும்பவும் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல கனெக்ஷன் உருவானது, அதுக்கான ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இருந்திருக்கும், அதை பத்தி பேசலாம். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCD குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
6: இன்னைக்கு 91 போடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கோப்பர்.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதை அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: VN City Global proudly presents Diwali Home Set, Kelambakkam OMR, Chennai. Namma Chennai OMR, first 2BHK Home Set, just 1280 EMI la.
6: Adha aamanga, 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
7: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer a AC, TV, bed nu fully furnished ave kidaikka pogudhu. Indha pre-launch coming Sunday May 17, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel near Bergman Mall la nadakkavirukku. Call 054-767-3111, 054-767-3111. Chennai la, namo OMR la, unga veedu just 1580 EMI la.

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: on the clock and welcome back to the evening correct with me Arjun Veda only on 89.4 Tamil FM. எனக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் திரும்பவும் கிடைச்சது அப்படிங்கிறது. இங்கேருந்து முதல் முறையாக ஊருக்கு போனப்போ ஒரு திருவிழாக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போது மீண்டும் அப்பாவுடைய குடும்ப சொந்தங்கள் எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரீபாண்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ரீகனெக்ஷன் என்னுடைய ஃபேமிலி கூட எனக்கு கிடச்சிது. ஸோ அப்படி தான் ரிலேட்டிவ்ஸ் கூட இன்னும் அதிகமான ஒரு நட்பு உருவாச்சு. ஒரு

0: பேரு அண்ணா இருக்கு.
1: வேணாமா? சரி ஓகே சொல்லுங்க.
0: அதுக்கு முன்னாடி மார்னிங் விஸ்வா ப்ரோஸ் ஷோல இருந்து கீர்த்தனால இருந்து எல்லாம் பயங்கரமா பண்றீங்க. நானும் ட்ரை பண்ணிட்டேன் ஷேர் பண்றதுக்கு, டைம் கிடைக்கல. ஓகே, பட் உங்க ஷோவும் ப்ரோவோ பிராவோ பண்ணும்போது இடம் இடம்ல கேட்பேன், செம்மையா இருக்கும். கிரேட் ஜாப், கிரேட் ஜாப்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா இருக்கிட்டு கன்வே பண்ற, ரொம்ப நன்றி.
0: அப்புறம் வந்து இந்த ரீபாண்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட மாமா பொண்ணு. ஸோ ஆரம்பத்துல பேசுற சண்டை போடுறது அப்படியே இருந்தோம். அப்புறம் ஒரு வாட்டி தாத்தா இறந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் தாத்தா இறந்ததுதான் அதுக்கு வேற மாதிரி ரீபாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. எம்.எம். படம் மாதிரி அப்படியே அவங்க ஊர்ல இருந்து வரும்போது அப்படியே பனி போக மாதிரி பட்டர்ஃபிளை ஒன்று
1: கிரியேட்
0: ஆகி கல்யாணம் தான். அவரு மாமா பொண்ணு அதுனெல்லாம் ஏத்தி விட்டு பயங்கரமா அது அந்த பாண்டிங் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு 1 இயர். அப்புறம் அஸ் யூஷுவல் இஷ்யூஸ் வந்து அதெல்லாம் போயிடுச்சு. பட் அந்த ரீபாண்டிங் சொன்னோன்னா ஃபர்ஸ்ட்
1: அதான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ, தேங்க்யூ. சில நேரங்களில் நீங்க உங்களுடைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் தெரியல. டிராபிக் அப்டேட், டிராபிக் அப்டேட்
2: brought to you by Jetor. Verum 966 AD monthly EMI la pay after 6 months 0 VAT la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
1: எல்லாரும் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், வெள்ளிக்கிழமை நாளைக்கு சாட்டர்டே அப்படிங்கிற பதட்டத்தில் வண்டி ஓட்டுறாங்களா என்னன்னு தெரியல. டுவர்ட் சார்ஜா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா E311 முகமது பின் சாயத் ரோடில் வந்து கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. 3 கிராஷ், 2 ஷார்ஜாக்குள்ளே 2, அதுக்கப்புறம் மிட்ரதீஃப் கடந்த ஒரு இடத்துலையும் கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கனால நல்ல டிராஃபிக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி ஊத்மேதா ரோட்லேயும் இப்போது டிராஃபிக் இருக்குது, D66. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா அல்கூஸ் ஏரியாவில், அதுக்கப்புறம் E11 ஷெக்ஸாயத் ரோடில் வந்து கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கனால அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் பில்டாக இருக்குது. அல்சேக்கர் அவென்யூ இந்த ஏரியாலெலாம், மால் ஆஃப் எமிரண்ட்ஸ் அந்த ஏரியாவில். அண்ட் இந்த பக்கம் நீங்கள் E11 அலத்தியாத் ரோடு வழியாக டுவர்ட் சார்ஜா போகிறீங்கன்னா இப்போ டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நாதலம்மர் ரோடும் வந்துட்டு இப்போ டிராஃபிக்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எஸ், வித் திஸ் டிராஃபிக் டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
1: Pesalam, stay tuned to 89.4 Tamil FM.
2: Chillax song of the hour.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
6: Busy city with fussy citizens.
7: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, ஆனது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
8: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலையை பாருங்க.
7: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பொரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
8: வெஜ் மீ ரெஸ்டாரண்ட், UAE, the people's choice.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: அப்புறம் சொல்லுங்க, பக்கத்துல இருந்து ஆர்த்தி சொல்லுங்க. அவ்வளவுதானா? எல்லாத்துலயும் இட்டு செத்துக்கணுமா? நின்றுட்டு. ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். கரெக்டா, வாழ்க வளமுடன். என்னைய ரோ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்களே. சரி, இப்போ நான் சொன்னேன்ல, அது வந்து எந்த ஊர் ஸ்லாங் சொல்லுங்க.
2: எங்க ஊர் பக்கத்துலயும் கொஞ்ச நேரம் அப்படித்தான் பேசுவாங்க சில பேர்.
1: சில பேர் உங்க ஊர் பக்கம். உங்க ஊர்ன்றது எந்த ஊரு? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பொண்ணு நீங்க என்ன? புதுக்கோட்டை. இந்த பொண்ணு
2: புதுக்கோட்டை ஆவரேஜ் அந்த பக்கத்துல வந்து வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களே, சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, எல்லாத்துலயும் அந்த இட்டு வந்து சேர்ந்து வந்துரும்.
1: அதே மாதிரி இந்த கார் யார் விட்டு?
2: அது வந்து எங்கிட்டு போய் வராங்க? அந்த கார் விட்டு போயிட்டு வராங்களா?
1: அப்படி
2: அந்த கோயம்புத்தூர் லேசா மிக்ஸ் ஆகி வரும்.
1: லேசா மிக்ஸ் ஆகி வரும். ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சரி, உங்க பேரு?
2: சாதிக்.
1: சாதிக், யாரப்பா நம்ம ஊர் ஸ்லாங் பேசுறது அப்படின்ட்டு கால் பண்ணீங்களா?
2: இல்ல, இந்த மாதிரி பேசக்கூடியது நம்ம ஊர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக.
1: அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ சாதிக், ரொம்ப நன்றி.
2: நீங்க பாட்டு ஒன்று போட முடியும்?
1: பாட்டு வேணும் என்றால் நான் வந்து பின்னாடி வரணும், திருப்பி வரணும் அடுத்த மணி நேரத்துல. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. 7 to 8 ல உங்க அந்த பாட்டு நான் ப்ளே பண்றேன்.
2: அதாவது முள்ளு மலரும் இல்ல பனிமலர்.
1: பழைய பாட்டு சொல்ல கூடாதுங்க.
2: எனக்கு பழைய பாட்டை தவிர வேற புது பாட்டுலாம் கேக்குற மாதிரி இல்லங்க.
1: இல்லையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் பழைய பாட்டு பக்கம் அப்படி மனசு போகுது? ஒரே மன குமுறல்களா இருக்கு. என்ன சாதிக்?
2: இல்ல இல்ல, எந்த பாட்டும் அதோட வரிகளை யாரையா புரிஞ்சு அதுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லுங்க.
1: 90s பிறகு எடுத்தமே அன்பெனும் தீபம் ஏற்றிய வீடு தெய்வத்தின் ஆலயம் அப்படின்னு சொல்லி வரது எவ்வளவு நல்ல லிரிக்ஸ்.
2: 99% கிடையாது, ஏதோ 1% தான் இருக்கு.
1: 99% எப்படி சொல்லுங்க? இப்ப டக்குனி எனக்கு ஒரு பாட்டு தோணலன்றதுக்காக நீங்க அப்படி சொல்லிருவீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த அன்பனை வீட்டு விளக்குன்னு ஏத்தி வச்சிருந்தேன். ஒரு வீட்டுல வந்து ஒரு தாய் இருக்கிறாங்க, அந்த தாய் தான் அந்த வீட்டுடைய விளக்கு மாதிரி இருந்து அந்த குடும்பத்தையே பராமரிச்சு அவங்க எல்லாரையுமே அரவணைச்சு போறது, அதான் அந்த விளக்குங்கிறது. சொல்லி வேற யாருக்கே கேளுங்க. நீங்க இந்த வேற ஒரு பாட்டை சொல்லி 2000 பிறகு அந்த பாட்டை சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் கேளுங்க.
1: மனசு வந்து ரொம்ப வலிச்சு வலிச்சு பேசுறாரு. கவலைப்படாதீங்க, மின்னலே பாட்டு வருது அமரன் படத்துல இருந்து கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜே நிவேதா ஆன் 89.4 தமிழ் FM, UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ். தமிழக செய்திகள்.
2: தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்ததாக 25 வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத வாக்கு குறித்து தேர்தல் ஆணையம் சிபிஐயிடம் புகார் அளிக்க வேண்டும் என திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு தேர்தலில் வாக்களித்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து தங்களது பெயர்களை SIR மூலம் வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கலாம் என பி வில்சன் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலின் நம்பகத்தன்மை தேர்தல் நடைமுறையின் நேர்மையும் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்தார். மத்திய அரசு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் வழங்கி விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் புயலில் சிக்கிய படகு போல குடும்பங்கள் தள்ளாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகளை உருவாக்கும் என்று CPM தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி பயணத்தை முடித்துக் கொண்டு நெதர்லாந்து புறப்பட்டார். இன்று முதல் 20 தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம் நெதர்லாந்து ஸ்வீடன் நோர்வே மற்றும் இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு முக்கிய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார். ஐரோப்பா மற்றும் வளைகுடா நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் மற்றும் மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து அவர் ஸ்வீடன் செல்கின்றார். அதன் பின்னர் நோர்வே செல்லும் அவர் 3rd இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டுக்கு 43 ஆண்டுகளுக்கு பின்னர் செல்லும் முதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆவார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் களத்துறை வடக்கு வஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 14 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் செல்லுபடியாகும் விசா இன்றி தங்கியிருந்த 10 சீன நாட்டு ஆண்கள், 1 மலேசிய நாட்டு ஆண், 2 சீன நாட்டு பெண்கள் மற்றும் 1 மலேசிய நாட்டு பெண் ஆகியோர் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பலதரப்பட்ட கூட்டாண்மை என அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்பகர் காஷ் தெரிவித்துள்ளார். 5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான முதலீடுகள் மற்றும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் நிறைவடைந்தது. கடந்த 1 தசாப்தத்துக்கும் மேலாக இந்த உறவு நம்பிக்கை, பகிரப்பட்ட நலன்கள் மற்றும் எதிர்கால நோக்குடைய பார்வையை அடிப்படையாக கொண்ட வலுவான மூலோபாய கூட்டாண்மையாக வளர்ந்துள்ளதாக அன்பகர் காஷ் தெரிவித்தார். இந்த கூட்டாண்மை நாளுக்கு நாள் மேலும் வலுப்பெற்று இரு நாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் அதிகமான செழிப்பு மற்றும் வளர்ச்சியை உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஈரான் எப்போதும் தனது வரலாற்று பொறுப்பை தொடர்ந்தும் நிறைவேற்றும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். மேலும் நட்பு நாடுகளுக்கு ஈரான் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் வாணிபத்தை பாதுகாக்க உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பிரிக்ஸ் வெளிவிவகார அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். நியூடெல்லியில் நடைபெற்ற சந்திப்பில் சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. இன்று ஒரே நாளில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் 160 டாலரினால் சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,515 டாலராக உள்ளது. இதற்கமைய அமெரிக்க சந்தையிலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை 548 திரம்ஸ் 75 பில்ஸாகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை 508 திரம்ஸாகவும் உள்ளது.
3: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com or call 800 zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: Global proudly presents Beverly Homes at Kelambakkam OMR Chennai. உங்களுடைய ட்ரீம் ஹோம் அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோமா உங்களுக்கு தர இருக்கிறாங்க நம்ம பிஎன்சிடி குளோபல். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாரம் சண்டே அதாவது மே 17th நடக்கிற ஈவெண்ட்ல மறக்காம கலந்துகிட்டு இந்த ப்ரீ லான்ச் பெனிஃபிட்ல இந்த ப்ரீ லான்ச்லயே இந்த வில்லாவை புக் பண்ணி உங்க ட்ரீம் ஹோம்க்கு நீங்க சொந்தமாக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மே 17th அதாவது இந்த சண்டே காலையில 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள உங்க கன்வீனியன்டான டைம்ல விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் with an appointment. Appointment kana number 0547673111. I repeat 0547673111. லெட்ஸ் வெல்கம் பிரபா. வணக்கம். இந்த அஃபோர்டபிள் லக்ஸரி ஹோம்ஸ் பத்தி சொல்லுங்க.
3: எஸ், எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்ன்றது ஒரு ட்ரீமா கண்டிப்பா இருக்கும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒன்னு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, ஈவன் நான் சவுத் மதுரையில இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன வீடு எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி காலேஜ் படிக்கும் போது 2003-2006 வந்துட்டு எப்படியாவது இங்க ஒரு வீடு கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லி டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு அதை விதைச்சு விட்டுறாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு அண்ட் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணுவாங்க நிச்சயமா. அது வந்துட்டு அது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க இன்கம் ஃப்ளோ இட் வில் பி ஹை ஆர் லோ டசன்ட் மேட்டர், ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம சென்னையில் வச்சுக்கணும்னு பிளான் பண்ணுவோம்ல. பட் ரீசென்ட் டைம்ஸில் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வில்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 crore, 2 crore, 2.5 crore. இது வந்து நான் சொல்றது டயர் 2 ஏரியாவில். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், டி நகர் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 3-bedroom அப்பார்ட்மெண்ட் என்ன விலைங்கன்னு போய் செக் பண்ணோம்னா 3.5 crore, 4 crore. அண்ட் அதுவும் நுங்கம்பாக்கம்ல இ ரெசிடென்சின்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆழ்வார்பேட்டில், இவன் வெளியே படி 25,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே. ஆக்சுவலாக அது வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அது வந்துட்டு 7 crore ஓகேங்களா. அண்ட் இப்போ பிரிகேட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி, மவுண்ட் ரோட்ல எல்ஐசி பில்டிங் பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 crore to 15 crore இது வந்துட்டு. ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி அப்படி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற ட்ரீம் எல்லாருக்குமே கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பா கிடையாது. 15 years ரெண்டல் கான்ட்ராக்டோட 15 years மெயின்டெனன்ஸோட சேர்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வெறும் 75 lakh rupees ஃபர்ஸ்ட் டைம் நாம கொடுக்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பிரீஃப்ல சென்னையில் இவ்வளோ பிரைஸ் பிராக்கெட்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான லொக்கேஷன், கேளம்பாக்கம் மாதிரியான ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லொக்கேஷன்ல இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி அகெயின் இஸ் அ வெரி வெரி லிமிடெட் ஸ்டாக் தான். வெறும் 12 units தான் நம்ம இந்த வாரம் லான்ச் பண்ண போறோம். ஸோ அதனால அண்ட் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சு போயா அண்ட் போனா வந்தா நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் ரெண்டலுக்கு நல்லா இருக்கும் அண்ட் பசங்களுக்கு நாளைக்கு போனா வந்தா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியும். ஈவென்ட்டுக்கு வரவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கேட்பேன் எதுக்காண்டி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை பிக்அப் பண்ணுங்க கேட்கும்போது நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கட்டும் இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 1200-1500 grams கிடைக்கும் போது நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செலவோட செலவா பிளான் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்காண்டியான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் வில்லாஸ் நம்ம மாசம் மாசம் லான்ச் பண்றோம், வார வாரம் லான்ச் பண்றோம். பட் இந்த மாதிரி அஃபோர்டபுள் செக்மெண்ட் ஆஃப் ஹோம்ஸ் இப்பதான் லான்ச் பண்றோம். அஃபோர்டபுள் செக்மெண்ட் போது குவாலிட்டி வீக்கா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு எலிட்டான ப்ராப்பர்ட்டி, இதோட எலிவேஷன் வாங்கி பாருங்க, உங்களுக்கே புரியும். கால் பண்ணுங்க, ஒரு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. இந்த சண்டே பார்க் ரீஜர்ஸ் ஹோட்டல்ல புர்ஜ்மான்ல இந்த ஓஎம்ஆர் அண்ட் டூ பெட்ரூம் ஹோம்ஸ் லான்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஈசிஆர்ல பாக்குறவங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் ரெண்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ப்ரொசீட் பண்ணலாம்.
2: எஸ், மறந்துடாதீங்க, மே 17th இந்த சண்டே காலையில 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மான் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜர்ஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
0: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பெவலி ஹோம்ஸ் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. ஸோ ஓஎம்ஆரில் அஃபோர்டபுள் லக்ஸுரி ஹோம்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்கள் ட்ரீம் ஹோம் எடுக்க போகிறீங்க, அதுவும் 1200 AED EMI. ஸோ என்ன பண்ணும், நீங்கள் வந்து இந்த வாரம் நடக்க போகிற ஈவெண்ட்டில் மறக்காமல் கலந்துக்கணுமே. 17ஆம் தேதி சண்டே காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே உங்கள் கன்வீனியண்டான டைமில் விசிட் பண்ணுங்கள் பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. So yes, let's welcome back. இப்போ இந்த OMR கேளம்பாக்கம்ல இருக்கக்கூடிய பெவலி ஹோம்ஸ் அஃபோர்டபுள் லக்ஸுரி ஹோம்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த லொகேஷன் எங்க வருது அண்ட் EMI எந்த மாதிரி இருக்கும், லோன்ஸ் எப்படி இருக்கும்?
1: 1200 dirhams EMI தான். அண்ட் உங்க பேமெண்ட் நான் சொன்ன அந்த 75 lakhல நீங்க 10% which is 7,50,000 rupees நீங்க பே பண்ணாலே போதும். அதுவும் not immediately, over the period of one year குள்ள நீங்க அந்த பேமெண்ட் பே பண்ணாலே போதும். 7 லட்சம் ரூபாய் 12 மாசத்துல நீங்க பே பண்ணலாம். உங்களோட 12th month முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேங்க் லோன் இஎம்ஐ வந்து ஆரம்பிக்கும், ஆக்சுவல் இஎம்ஐ வந்துட்டு. அதனால உங்களுக்கு பே 10% அண்ட் 90% பேங்க் ஃபண்டிங், அதோட இஎம்ஐ ஆரம்பிக்க போறது அடுத்த வருஷம் ஜூன் மாசம் 2027 ஆக்சுவலா June 2027 தான் உங்களோட ஹோம் லோன் இஎம்ஐ ஆரம்பிக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரிங், இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஸ்ட்ரக்சரிங். இப்போ கையில் நம்மளுக்கு வந்து ஒரு 70 lakh ப்ராப்பர்ட்டி வேணா 20% நீங்க இமீடியா கட்டுங்க, 15 லட்சம் நீங்க 14 லட்சம் உடனே பே பண்ணணும், உங்க இஎம்ஐ இமீடியா ஆரம்பிக்கணும், அதுல ஒரு பேர்டன் இருக்கும்ல, அதையுமே நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10% பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட் உங்களோட லோனை வந்துட்டு நீங்கள் இஎம்ஐ சாவி கையில் வாங்கினதுக்கப்புறம் போனால் போதும். 10 இயர்ஸ்க்கு 1200 dirhamsலேருந்து 1500 dirhams தான் உங்களுக்கு வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிட் நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து. அந்த யூனிட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக வந்து கிடைக்கும், விச் இஸ் பெட், காட், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், வுட் ஒர்க், மாடலர் கிச்சன் சொல்லி எல்லா விதமான ஐட்டம்ஸுமே போட்டு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், ECR, OMR அண்ட் வில்லா கம்யூனிட்டி அண்ட் அதில் வந்து ஸ்பானிஷ் மாடல், டிஃப்ரெண்ட் மாடல் லான்ச் பண்ணும்போது அதுல நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு வில்லா லான்ச் பண்றோம், புத்தம் புதுசா கொடுக்குறோம்ன்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்கு எப்பயுமே இருக்கும். அதை விட ஒரு டபுள் ட்ரிபிள் த டைம் ஹாப்பினஸ் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் போது எல்லாராலையும் வாங்கி அதை டக்குன்னு யூஸ் பண்ற ஒரு பிரைஸ் பெனிஃபிட்டோட, ஒரு பேமெண்ட் பிளான் கம்ஃபர்டபுளோட, ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டா அதே நேரத்தில் கம்மியான பட்ஜெட்ல கொடுக்கும் போது வி ஃபீல் டபுள் ட்ரிபிள் த ஹாப்பி. பிகாஸ் என்னன்னா, இது வந்து எல்லாருக்குமான ஒரு ப்ராப்பர்ட்டி, இது வந்துட்டு எல்லாருமே வாங்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும். மாசம் உங்களால வந்துட்டு ஒரு 1200 dirhams மட்டும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னாலே இந்த மாதிரி ஸ்டன்னிங் ஆன ஒரு ப்ராப்பர்ட்டி சென்னை ஓஎம்ஆர்லயோ இல்ல சென்னை ECRலயோ சென்னையில நீங்க வாங்க முடியும். ஏன்னா ஓஎம்ஆர்ல கேளம்பாக்கமா இருக்கட்டும் இல்ல ECRல கோவலமா இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லொகேஷன். நீங்க இப்ப வாங்கி போட்டீங்க அப்படின்னா எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நாங்கள் இந்த இடத்துல 2019ல் நாங்கள் ECR விழா லான்ச் பண்ணும்போது இப்போ ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1500 rupees தான் இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 rupees போயிட்டு இருக்கு லேண்ட் மட்டும். அதே இது ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் அன்னைக்கு அது ஒரு லொக்கேஷனே இல்லை, அது வந்துட்டு அன்னைக்கு வந்து 2019-2020 இங்கே போய் யாருங்க வாங்குவாங்க, இதெல்லாம் இந்த டிஸ்கஷனே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண லொக்கேஷன் இன்னைக்கு ஒரு ஐகானிக் லொக்கேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் அண்ட் நம்ம பிரிடிக் பண்றது கஷ்டம், இந்த இடம் வந்துட்டு இப்படிதான் இருக்குமா, அப்ரிசியேஷன் ஆகுமா ஆகுமான்னு இருக்கும் தெரியாம இருக்கும்போது டக்குன்னு ஒரு பூம் கொடுக்கும். நீங்க இந்த ஊரை பக்கம் கூடுவாஞ்சேரி லொகேஷன்லாம் எடுத்துக்கோங்க, யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும், அந்த பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ், பிரைசஸ், லேண்ட் பிரைஸ் எல்லாமே இவ்வளவு சூட் அப் ஆகும், அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் அப்படின்றதெல்லாம். அப்படி இருக்கும்போது ஒரு க்ரோத் கிடைக்கும் போது ஒரு ஒரு ஸ்பார்க் தான் அது, டக்குன்னு அந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இன்னைக்கு அஃபோர்டபுளா உங்களால வாங்க முடியும், ஒரு 1500 மாசம் செலவோட செலவா போட்டு ஒரு இஎம்ஐ கட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வைக்க முடியும்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டியை நிச்சயமா எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது உங்களுக்கு உதவும்.
0: ஸோ எஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் May 17ஆம் தேதி இந்த சண்டே காலில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்கள் பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: டேய் அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயலை காணோம். மேலும்
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: ஹாய், ஐம் நேஹா. எப்போவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்.
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: ப்ராவ்லி பிரசன்ஸ் பெவர்லி ஹோம்ஸ் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்க எங்களுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் மதுரையில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மே 17 இந்த சண்டே காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. Yes, welcome back. So, நானே வந்து ஒரு லீட் எடுத்துட்டேன். கோயம்புத்தூர் மதுரையில இதே மாதிரி அஃபோர்டபுள் ஹோம்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா?
1: கண்டிப்பாங்க வாய்ப்பு இருக்கா இல்ல, பிகாஸ் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல அதிகமா நண்பர்கள் கால் பண்ணி கிளைண்ட்ஸ் கால் பண்ணி வருத்தெடுக்காத குறைதான். ஆக்சுவலா அது என்னையா அவனுக்கு சென்னை மேல மட்டும் இவ்வளவு பாசம், கோயம்புத்தூர் மதுரையில எல்லாம் இந்த மாதிரி கொடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்றது. அதுக்காண்டியே நான் வந்துட்டு சம்பவம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு சில யூனிட்ஸ் வந்து கோயம்புத்தூர்லயும் ரொம்ப ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு 2 பெட்ரூம் அரௌண்ட் 60 லேக்ஸ்லேயே நீங்க எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இது வந்துட்டு. அண்ட் ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 3 பெட்ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are able to give the 85 lakh options la ungalku okayla adhu 85 lakh la 3 bedroom or not a small size 1500 square feet la ungalku premium ana or offer oda ungalku vandu pathinga na indha or opportunity la namu vandu konadirukom. So in the concept la neenga edukkum bodhu enna advantage na Coimbatore la or gated community la Singanallur ellarkume theriyum inikku vandu airport pakkathula or fastest ah grow aayirukka location kittadatta 2021 la irundhu naanga anga villa first villa aarambichu இப்போ ஆல்மோஸ்ட் 100+ விலாஸ் அங்கே கொடுத்துருப்போம். அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே வி ஆர் ஆஃபரிங் 2 பெட்ரூம் அண்ட் 3 பெட்ரூம் விச் இஸ் ரெடி டு ஆக்குபை. நீங்கள் வந்து இமீடியட்டாக பேக் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து தங்க போகலாம். அந்த மாதிரி ஆஃபர் பெனிஃபிட்டோட வி ஹாவ் அ ஃபியூ வில்லாஸ் ஒரு டிசைன் பண்ணி ஃபர்னிஷ்ட் ஆப்ஷனோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸஸ் எல்லாமே இன்க்ளூசிவாக பண்ணி 60 லேக் 85 லேக் அண்ட் 75 லேக் இந்த 3 ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு 2 பெட்ரூம் 3 பெட்ரூமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் லோன் வேணும்னா லோன் நீங்கள் போய்க்கலாம், இல்லை ஓன் பேமெண்ட்லேயே நீங்கள் போய் டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. கோயம்புத்தூர் நியர்பையில் இருக்கவங்க, கோயம்புத்தூரில் வந்து நல்ல காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரீலொகேட் பண்ணணும், இல்லை ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டிக்காண்டி நான் பார்க்குறேன், ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்து ஃபேமிலியை போய் அங்கே தங்க வைக்கிறக்காண்டி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பிளான் பண்ணணும்னு கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு திஸ் வில் சூட் வெரி வெரி வெரி வெல். ஆக்சுவலாக அதே மாதிரி மதுரையில் ஒத்தக்கடையில் நிறைய விழா கிட்ட நாங்கள் ஒரு 300 விழாஸ் பண்ணி முடிச்சிருப்போம். அந்த கம்யூனிட்டிலையும் பார்க் விழா இப்போ ஒத்தக்கடையெல்லாம் கார்பரேஷன் லிமிட்டே உங்களுக்கு ஆயிடுச்சு, சிஎம்டி லிமிட்டில் கார்பரேஷன் லிமிட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும்போது. அண்ட் அந்த ஜோன்லையும் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வில்லாவை எடுக்கிறதுக்கு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் கோயம் மதுரை இன்னுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள், ஏன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் 52 லேக்ஸில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எடுக்க முடியும். 3 பெட்ரூம் 58 லேக்ஸ்லேயே 58 to 60 லேக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அங்கேயும் உங்களுக்கு லோன் சப்போர்ட் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் இந்த அஃபோர்டபுளில் போகிறதுனால உங்களுக்கு இஎம்ஐ ஒரு 1500 dirhams மேலே இருக்காது, அதுவும் 10 இயர்ஸ் ஸ்கீமுக்கு. பேமெண்ட் பிளானும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் மதுரையில் இந்த மாதிரி எப்படி சென்னையில் எப்படி கம்மியான ப்ரைஸில் ஒரு அஃபோர்டபுள் கொடுக்குறோமோ, மதுரையில் தனித்தனி இண்டிவிஜுவல் வில்லாஸே உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே இண்டிவிஜுவல் வில்லாஸே நீங்கள் வந்து எடுக்க முடியும். அண்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுளான பேமெண்ட்ஸ் பிளான்ஸ் ஆக்சுவலாக ஆஃபரே பண்ண முடியும். அஸ் ஐ செட், நான் இந்த மாதம் ஆரம்பிச்சிலேருந்தே அதிகமாக சொல்கிறது இந்த அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோம்ஸ் பற்றி தான் அது வந்துட்டு. அண்ட் ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி ஹை டிமாண்டட். அண்ட் ஏன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ரெண்டலும் உங்களுக்கு வரும். நாளைக்கு நம்ம ஒரு டக்குன்னு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்காண்டியோ இல்லாட்டி ஒரு அப்ரிசியேஷன்காண்டியோ விற்கணும் அப்படின்னாலும் குயிக்காக நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு இந்த மாதிரியான அஃபோர்டபுள் ஹோம்ஸ் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பேங்க் உங்களுக்கு அஃபோர்டபுள் ஹோம்ஸ் போகும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கம்மி பண்ணி ரொம்பவே கம்மி பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஹோம் லோன் ஆஃபர் கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சண்டே வரும்போது இது எப்படி இருக்கும் சென்னையில் கோயம்புத்தூரில் மதுரையில் இப்போ சொன்ன இந்த கம்மியான பட்ஜெட்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
0: எஸ் அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மே 17 சண்டே காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.
2: The Evening Correct, presented by VNCT Global. Chennai OMR-la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17th Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varaikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
3: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட் நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்

0: We'll be back after a short commercial break.
1: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? Jetor.
2: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warranty ல உங்க brand new Jetor-அ purchase பண்ணலாம்.
1: அது மட்டுமா, select modelsல 0% interest, free insurance-ஓட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கே உங்க dream SUV-ய வாங்கலாம்.
2: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply. VN City Global proudly presents Diwali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la. Ade aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
1: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre launch offer a AC, TV, bed nu fully furnished ave kidaikka pogudhu. Inda pre launch coming Sunday May 17 10 am to 8 pm at Park Ridges Hotel near Bergman Mall la nadakavirukku. Call 0547 7 3 triple 1 0547 6 7 3 triple 1. சென்னை ல நம்ம OMR ல உங்க வீடு just 1580 EMI ல.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லி மா?
4: என்னது?
5: வெறும் 2 இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: VN City Global proudly presents Beverly Homes at Kelambakam OMR Chennai. And yes, கேளம்பாக்கம் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய பெவலி ஹோம்ஸ் மாதிரியான அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் அவங்களுடைய மித்த

0: அங்க செம்மையா இருக்கும்.
1: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட்ஸ் இன் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: குயின் சிட்டி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் பெவலி ஹோம்ஸ் அட் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. ஸோ உங்கள் ட்ரீம் ஹோம் 1500 dirhams இஎம்ஐயில் நீங்கள் வாங்க போகிறீங்க. அஃபோர்டபுளான 75 lakh இந்தியன் ருபி ப்ரைஸில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் வித் லாட் ஆஃப் எமினிட்டிஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த ப்ரீ லான்ச்சோட சேர்த்து உங்களுக்காக கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சண்டே May 17 காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்கள் பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0546731111. I repeat, 0546731111. Yes, welcome back. So, இப்போதான் ரேடியோ கேட்குறாங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்க, அதாவது தெரிஞ்சுக்க மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்ன?
2: கண்டிப்பா. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லைன் கிளாஸ் சொன்னதை எப்படி சொல்லுவேன், எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் ஒரு ஹோம் ஒரு வீடு சென்னை இல்ல எந்த லொகேஷன்லயாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆக்சுவலா. பட் சம்டைம் அது வந்து பிரைஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனாலயோ, இல்லாட்டி வந்துட்டு அதுக்கான லோன் சப்போர்ட் கிடைக்காதனாலயோ, இல்ல இப்போதைக்கு நான் ஏன் பண்ணணும் கொஞ்சம் தள்ளி பண்ணுவோன்ற வேற ப்ரோக்ராஸ்டினேஷன் டிஸ்கஷன்னாலே தள்ளி போயிட்டே இருக்கும். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி வெரி ரேர், ஒரு சில ப்ராடக்ட் ஒரு சில டீல்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு டீல் தான் இப்ப நம்ம கொடுக்குற இந்த 75 lakh 79 lakh சென்னையில் ECR OMR அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் உங்களுக்கு இந்த மாதிரி நான் அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வந்துட்டு நான் சொல்லும் போது அஃபோர்டபுள் ஹோம்ஸ் என்னன்னா அந்த செக்மெண்ட் வந்து அஃபோர்டபுள் ஹோம்ஸில் வருது. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் அ லக்ஸரி ப்ராடக்ட் பிகாஸ் ஏன்னா யூஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ரீமியம் லக்ஸரி வில்லாக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்மே நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒன்லி திங் த சைசஸ் ஆர் ஸ்மாலர் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேமெண்ட் பிளானை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க முடியும். பட் அதே நேரத்தில் இந்த ப்ரைஸஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஆடட் ப்ரைஸஸும் உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் ஒரு வில்லா போனீங்கன்னா ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் டாக்ஸஸ் ப்ளஸ் அடிஷனல் அமௌண்ட்ஸ்ன்னு வர மாதிரி இது வந்து 75 lakh 79 lakh எவ்ரி திங் வில் பிகம் இன்க்ளூசிவ். ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்ஸஸ், அப்ரூவல், 3 phase பெர்மிஷன் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டாகவும் கிடைக்குது. பெட்டு, காட்டு, டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் தனியாக, அதுக்கப்புறம் நம்ம அதில் போய் ஒரு செலவழிக்கணுன்ற ஒரு ரெக்கமெண்டும் பெருசாக உங்களுக்கு இருக்காது. அண்ட் தேர்ட் திங், 10% நீங்கள் பே பண்ணால் போதும். ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்கள் 20-25% ஓன் கான்ட்ரிபியூஷனும் 75% லோனும் போக வேண்டியிருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் 90% ஃபண்டிங் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். அதே மாதிரி இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் 1 year later. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓவரால் பெனிஃபிட் இது ஏன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் கிடைக்குதுன்னா, அஃபோர்டபுள் ஹோம்ஸ்க்கான செக்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டி, பேங்கிங் கொடுக்குற ஃபெசிலிட்டி இது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மந்த்லி நம்மளுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது, அண்ட் நம்ம ஒரு சேலரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது உங்களுக்கு 1200-1500 கண்ணுக்கு தெரியாத எக்ஸ்பென்சஸே டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸோட ஒரு எக்ஸ்பென்சஸாக சேர்த்து இந்த இன்கம், இந்த ஒரு ரெவன்யூ ஓரியன்ட் ஃபியூச்சர் ரெவன்யூ ஓரியன்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் ஆஸ் ஐ செட், இப்போ இருக்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான வார் சுச்சுவேஷன், இது வந்து ரொம்ப டஃபஸ்ட் டைம் சுச்சுவேஷனாக இருக்கும்போது ப்ராப்பர்ட்டிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. நான் அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில், ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தெரியும் எவ்வளோ பேர் வந்துட்டு இப்போ அதிகமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் முன்னாடியை விட இப்போ எவ்வளோ பேர் என்கொயரி பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஈவெண்ட்ஸ்க்கு வர்றாங்க, புக்கிங் பண்ணுறாங்கன்றது நீங்கள் அங்கே வந்தே பார்க்க முடியும். த ரீசன் ஐம் டெல்லிங் யூ, பிகாஸ் இந்தியாவில் இன்னைக்கு சேஃபாக இருக்கு, நான் சேஃபாக அங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஸ் அஃப்கோர்ஸ் யூஏ ஆல்சோ இஸ் வெரி சேஃப் ஃபார் அஸ்னா. ஆனால் என்னோட பணம் வந்து நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் நல்ல ரெவன்யூ கிடைக்குது, எனக்கு வந்துட்டு அது வந்து லாங் டேர்ம் ஒரு கேபிட்டல் கெயின் கிடைக்குது, அதே நேரத்தில் ரெண்டல் ரெவன்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமான பேர் இன்னைக்கு இந்தியாவில் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு சில ஃபண்ட்ஸை வந்துட்டு நான் இங்கே வாங்கணும்னு வச்சிருந்தேன் அமீரத்தில், பட் இப்போதைக்கு நான் அதை ஃபியூச்சரில் இங்கே வாங்கிக்கிறேன், இப்போ நம்ம ஊர்லேயே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, பேமெண்ட் நான் எப்படி நான் இங்கே பே பண்ணுமா அங்கே பே பண்ணுமா, இந்த மாதிரி பலவித டவுட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸோடு தான் ஈவெண்ட்டே அப்ரோச் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இன்றைக்கே நீங்கள் பார்த்து இன்றைக்கே வாங்க போகிறது ரொம்ப கம்மியான பேர் தான்.

0: அண்ட் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்கஷன் ஆரம்பிச்சு ஃபியூச்சரில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுறக்கான ஒரு ஐடியாலஜி கிடைக்கும்னா கால் பண்ணுறாங்க, ஈவன் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஒரு கிராஸ் ரோடில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் தெரியணும், டிஸ்கஷன் தெரியும்னா ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் அண்ட் மீட் அஸ் இந்த ஈவெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியும் கிடைக்கும், அதே நேரத்தில் இந்த மாதிரியான அஃபோர்டபுள் ஹோம்ஸை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அண்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இஎம்ஐ ஸ்கீம் கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அதில் நிச்சயமாக எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் கால் அஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் அஸ் அண்ட் இந்த வாரம் ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள். நான் என்னோடய டீம் எல்லாருமே அங்கே இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை கம்ஃபர்டபிளா உங்களுக்கு வொர்க் அவுட் பண்ணி கொடுப்போம்.
1: Thank you so much for the 1 hour பிரபா and உங்களுடைய ஈவென்ட்க்கு ஆல் தி வெரி பெஸ்ட். சோ நீங்களும் மிஸ் பண்ணிராதீங்க, ரைட் டைம்ல ரைட் பீப்பிள மீட் பண்ண வேண்டியது அவசியம். அந்த வகையில மீட் வின் சிட்டி டீம் திஸ் சண்டே மே 17th பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் an appointment. அப்பாயின்மென்ட்க்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. In short, 0547673111.
2: The Evening Correct, presented by VNCT Global. Chennai OMR-la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17th Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். குதிரை பேரம் நடைபெறுவதற்கான அவசியம் இல்லை, முதல்வர் அதனை அனுமதிக்கவும் மாட்டார் என்று அமைச்சர் அருண் ராஜ் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதச்சார்பற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து இருப்பதால் குதிரை பேரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் கூறினார். எடப்பாடியை சந்தித்து முதல்வர் வாழ்த்து பெறுவார் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதியை பெற்று திட்டங்களை செயற்படுத்துவோம் என்றும் கூறினார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தாலும் கொள்கை ரீதியிலான மாநிலம் சார்ந்த நிலையை தாவைக்கா அரசு கடைபிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளை சந்தித்தார். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொருளாளர் கார்த்தி, துணைத் தலைவர் பூச்சி முருகன், கருணாஸ் உள்ளிட்டோர் முதலமைச்சர் விஜயை சந்தித்தனர். மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்தித்து அவருக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்ததாக தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களின் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து வேளாண் நீர்வளத்துறை செயற்பாடுகள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உத்தரப்பிரதேசம் உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காருக்கான ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த வழக்கை புதிதாக விசாரித்து 2 மாதங்களுக்குள் தீர்ப்பளிக்குமாறு உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள முதல்வராக வி டி சதீசன் எதிர்வரும் 18ஆம் தேதி பதவியேற்கின்றார். பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிலையில் தமிழ்நாடு முதல்வராக விஜய் பதவியேற்ற விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி பங்கேற்றிருந்தார். முதல்வர் விஜய்க்கு விழா அழைப்பிதழை கேரள மாநில தலைமைச் செயலர் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பலமுறை காங்கிரஸ் வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைக்கவில்லை என்று அவர் கூறினார். ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நிச்சயமாக பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போராலும் சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்ததாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் மே 18ஆம் தேதி உலக அருங்காட்சியக நாள் கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு நாளை முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அபுதாபியில் உள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாசார நிலையங்களை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிந்திருக்கும் உலகை அருங்காட்சியகங்கள் ஒன்றிணைக்கின்றன என்ற துணைப்பொருளில் இம்முறை உலக அருங்காட்சியக நாள் அனுசரிக்கப்படுகின்றது. அபுதாபி, சாதியாத் கல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட், அலைன் மற்றும் தெல்மா தீபக பகுதிகளில் அமைந்துள்ள அருங்காட்சியகங்கள் மற்றும் கலாசார நிலையங்களை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம். நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம், லூர் அபுதாபி, ஜாயத் நேஷனல் மியூசியம், கல்ச்சரல் பவுண்டேஷன், அல் மக்தா மியூசியம், அலைன் மியூசியம், தெல்மா மியூசியம், காசர் அல் ஹுசைன், மராராத் அல் சாதியாத், அபுதாபி லைப்ரரிஸ் உள்ளிட்ட இடங்களை எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிட முடியும். ஈரான் போரினால் தொடரும் இடையூறுகள் காரணமாக வளர்ச்சி குறைந்த பணவீக்க அபாயங்கள் அதிகரிக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலையை நோக்கி நமது உலக பொருளாதாரம் நகர்வதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. கடந்த மாதம் இந்த பன்னாட்டு நிதியத்தின் உலக பொருளாதார கண்ணோட்டம், அதன் குறிப்பு சூழ்நிலையில் 2026 உலக வளர்ச்சி 3.1% குறையும் என்று கணித்தது. ஆனால் போர் நீடித்ததால் நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளது. பாதகமான சூழ்நிலையில் எண்ணெய் விலைகள் நீண்ட காலத்திற்கு அதிகமாக இருந்து பணவீக்க எதிர்பார்ப்புகள் நிலையற்றதாகி நிதி நிலைமைகள் இறுக்கமடையும் நிலையில் வளர்ச்சி 2.5% குறையும் என்று சர்வதேச நாணய நிதியம் கூறியிருந்தது.
5: Business update. Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தின அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4
0: 89.4 தமிழ்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The Evening Corner.
2: Welcome back, Evening Correct. Welcome to the fourth and final hour of the Evening Correct. And today it's Friday. ஸோ ஃப்ரைடே அதுவுமா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானும் வீட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோடையும், நாளை மற்றும் நாளை மறுநாள் லீவு அப்படிங்கிற சந்தோஷத்தோடையும், இந்த லீவில் தூங்கலாம் அப்படின்னு எனக்கு பிளான் பண்ணால் நாளைக்கு ஐ ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. என்ன பண்ணுறது, தூக்கம் இருக்காது, என்ன பண்ணலாம். இப்படி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாரி ஏதாவது ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணும்போது கூடவே தூங்கணுங்கிற பிளானும் இருக்கும், ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்காது, அதுக்குள்ளே மண்டே வந்துடும். என்ன அங்கே பண்ணுறது, இது பண்ணுறதா, அது பண்ணுறதா, இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதா, எனக்கே தெரியலை, குழப்பமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு படத்துடைய கதையை சொல்ல போகிறேன், இன்டைரக்டாக அந்த கதையை சொல்கிறேன், அதாவது இந்த அந்த அந்த அந்த சினாப்சிஸ் சொல்கிறேன், அதை வச்சு அது என்ன படம் நீங்கள் சொல்லணும், அதான் இன்றைக்கி கேம். அதுக்கு முன்னாடி யூஏ அப்படி
3: UAE update brought to you by ABC Cargo and Courier ulagam muluvadum safe ah unga cargo anupunga the bridge to your home call or whatsapp 800-916 or visit abccargo.ae
2: ஸோ நம்ம துபாய் முனிசிபாலிட்டி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பீச், பார்க்ஸ் போன்ற இடங்களில் நாம் ஆர்டர் பண்ணக்கூடிய பொருட்கள் ட்ரோன் மூலமாக நம்மளே வந்து சேரும். ஸோ செலக்டட் பப்ளிக் பார்க் அண்ட் பீச்சஸில் வந்து கீட்டா ட்ரோன் வந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம், நம்ம இங்கே ஒரு பாதி வழியில் இருக்கோ, ஏதோ ஒரு பார்க்கில் இருக்கோ, ஏதோ ஒரு பீச்சில் இருக்கோ அப்படின்னா ட்ரோன் மூலமாக அந்த பொருட்கள் நம்மளை வந்து அடையும். ஸோ அதுக்காக ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க. அண்ட் பப்ளிக் சேஃப்டி, பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கலந்து லைஃப், த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ரீடிஃபைன்ட் அர்பன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக, அதை விட முக்கியமாக அட்வான்ஸ்ட் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC
2: appo அடுத்தடுத்து நாம் வந்து அட்வான்ஸ்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்கோம். என்ன ஃபைன். ஸோ நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், இது கதை இல்லை, இது ஒரு சினாப்சிஸ். வெளிநாடுகளுக்கு போனால் வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனால் உன் வாழ்க்கையும் குடும்பத்துடைய வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வெளிநாடுக்கு போனோன்னே வாழ்க்கை மாறினது என்னமோ உண்மைதான், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி மாறலை, வேறு மாதிரி மாறுச்சு. கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கையும் கடைசி வரைக்கும் கடவுள் நம்பிக்கையோட இந்த ஹீரோ வந்து செயல்படுறாரு. இது என்ன படம் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. இந்த படம் என்ன அப்படிங்கிறது சரியா உங்களால சொல்ல முடியும்னா 800-8940 கால் பண்ணுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம். எஸ் ரெண்டு பாட்டு பேக் டு பேக் வருது, கேட்டுவாங்க தி ஈவினிங் கரெக்ட்
3: பேக் டு பேக்
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: ese modelo tú, ¿no?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
8: JM brand AC da.
9: JM brand AC da.
10: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
11: Ma, breakfast-la protein illama?
12: Protein la irukku. Unakku patience da illa. Inda, idli saapidu.
11: Seriously ma? புரோட்டீன்
12: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
11: என்னது?
13: வெறும் ரெண்டு இட்லியில 15 grams புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
14: மேடம் ஒரு நிமிஷம்.
15: எஸ்.
14: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
15: ஹா, நல்லா தெரியுமே.
14: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
15: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
14: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
15: எது? மதுவா?
14: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
15: பாடுவாங்களே.
14: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
15: Damn it!
13: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
16: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னே போய் படி காட்டட்டா.
1: வெளிநாடுக்கு போனா வாழ்க்கை மாறும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெளிநாட்டு வாய்ப்பும் கிடைக்குது. அந்த நம்பிக்கையோடையும் குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய கடன் தீரும், பிரச்சனைகள் தீரும்ன்ற நம்பிக்கையோட வெளிநாட்டுக்கு போறாரு ஹீரோ. அங்க வெளிநாட்டுக்கு போய் வாழ்க்கை மாறின தினமும் உண்மைதான், ஆனா அவர் நினைச்சபடி இல்ல, எதிர்பார்த்தபடி இல்ல. குடும்பங்களுக்கு இடையிலயுமே ஊர்ல பிரச்சனை ஆகுது, போன இடத்துலயும் பிரச்சனை ஆகுது. இதெல்லாம் இருக்கும் போது கூட அவர் மனதால நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையோட மட்டுமே செயல்படுறாரு. சோ இது என்ன படம், எந்த ஹீரோ எந்த ஊருக்கு போனாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க. இது என்ன தமிழ் படம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரோட ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க, தும்பை இன்டர்நேஷனல் பாத்வே. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி யுஏயில 3 வருஷம், ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த 3 வருஷம் உலகத்தோட டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமானியா, யூகே, இட்லி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான், கானா போன்ற இடங்களில் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். அஃபோர்டபுளான ஃபீஸ், உங்கள் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை ஏர்ன் பண்ண முடியும். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நீங்கள் உங்களுடைய நீங்கள் டாக்டர் ஆகக்கூடிய கனவு முடிச்சுட்டு நீங்கள் வீடு திரும்ப முடியும். அட்மிஷன்ஸ் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. விசிட் www.gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. இமெயில் பண்ணும் அப்படின்னா பாத்வேயா gmu.ac.ae. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வித் வெல்கம்ஸ் டு லேர்ன். ஓகே, இந்த இந்த படம் என்ன படம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ, இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மாலை வணக்கம். உங்கள் பெயர்?
2: முதல்
1: முறையா ரேடியோ கேக்குறீங்களா? இல்ல,
2: தெரியல
1: எனக்கு ரொம்ப தேவை. மரியானா மூவி பேரு?
2: தனுஷ்
1: நடிச்சாரா மரியாதை? எனக்கு தெரியலையா அப்பா. இந்த இந்த சத்தம் கேட்டா என்ன அர்த்தம்? இல்லன்னு அர்த்தம். இல்ல, அந்த படம் அந்த படம்
2: குடும்ப கஷ்டத்துக்காக தான் போவாரு. அவரோட தன்னம்பிக்கையும் லவ்வும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவரை கொண்டு வரும்.
1: ஆனா அது இல்ல, நிலைமை வரும்போது கூட அவர் வந்து நம்பிக்கையா இருப்பாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இருப்பாரு. யார் அந்த ஹீரோ, என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க. ஹலோ வணக்கம். நல்லா இருக்கீங்க? கண்டுபிடிச்சிங்களா? என்ன படம்?
3: பாண்டி. பாண்டி?
1: நோ, தப்பு, தவறு.
3: அது விஜய் சேதுபதி படம் காப்பே.
1: ஏன் இருக்கிற எல்லா வெளிநாட்டு படங்களும் சொல்லுங்க, ஒரு வாய்ப்பு தான் ஒருத்தருக்கு.
3: பாலமுருகன்.
1: ஓகே, தேங்க்யூ பாலமுருகன், ரொம்ப நன்றி. So yes, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க 800-8940. இப்போ பட்டே
4: The Evening Correct presented by VNCD Global. சென்னை OMR-ல 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. கராமா துபாய்.
5: நிக்கனா 91 போடு.
6: என்னது?
5: 90s not out.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம்.
1: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. என்எம்சி அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு, 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். என்எம்சி அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
2: For appointments call 800-6624. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பெர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
4: திஸ் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட் இஸ் ப்ராட் டு யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: பொன்னியும் இப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: ஸோ இந்த ஹீரோ வந்து வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தங்க உள்ளூரில் அவங்கள மதிக்கவே இல்லை. ஆனால் ஒன்ஸ் அவருக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே பயங்கரமாக அவர்கிட்ட போயிட்டு பேசுறதும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற ஆர்வம் காட்டுறதுமா இருந்தாங்க. இவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் வெளிநாட்டில் அவருக்கு ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதல் இவருக்கு ஒரு உதவியாக வந்து அதுக்கப்புறம் கல்யாணத்தில் முடியுது. கடைசியில் அந்த கல்யாண சம்பந்தத்துக்கு நடுவில் தான் அவருக்கு பிரச்சனையும் உருவாக்குது. யார் என்ன அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் வந்து யோசிங்க. ஹலோ, வணக்கம்.
3: எப்படி
2: கண்டுபிடிச்சீங்க? டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் எஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டுவர்ட்ஸ் ஷார்ஜா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போறீங்கன்னா போத் நீங்கள் 11 E311 ரெண்டு லைன்லேயுமே நீங்கள் வந்து சமையான டிராஃபிக்கோட தான் போக வேண்டியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் E66 ஊத்மேதா ரோட் ரெண்டு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கனால அந்த ஏரியாவும் இப்போ டிராஃபிக்ல இருக்கு. நாதல்லமர் பரவாயில்ல, நேஷனல் பெயின்ஸும் பரவாயில்ல, அண்ட் மற்ற ஏரியாஸ்லையும் மூவிங் டிராஃபிக்ல தான் இருக்கு. ஷெக்ஸாயத் ரோட்ல கிளியர் ஆயிடுச்சு. எஸ், திஸ் இஸ் த டிராஃபிக் கரண்ட் சிச்சுவேஷன்.
4: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
2: மொத்த உலகமா நீ என்னைய நினைச்சனா நீ என்ன ஒரு நாள் பயங்கரமா வெறுத்துருவ அப்படின்னு சொன்ன ஹீரோ இந்த படத்துல தான் இருந்தாரு. இந்த படத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காம இருக்கும். நீதான் என் பொண்ணு வசந்தம் படத்துல இருந்து பாட்டு வரதை கேளுங்க. ஈவினிங் கரெக்ட்.

0: போக மாட்டேன்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: Vain City Global proudly presents Diwali Homeset, Kelambakkam OMR, Chennai. Namma Chennai OMR, first 2BHK Homeset, just 1280 EMI la.
9: Aare, aamanga, 5 minutes metro, top school, top colleges and universities nu, yellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
10: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer a AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால்ல நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. சென்னையில நம்ம OMRல உங்க வீடு ஜஸ்ட் 1580 EMIல.
11: Busy city with fussy citizens.
12: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic to lunch time, மானது கூட தெரியாம டென்ஷன்ல எங்க ஓடிட்டுருக்கீங்க?
13: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ்னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலையை பாருங்க.
12: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழமுறி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
13: வெஜ் மீ ரெஸ்டாரண்ட், UAE, the people's choice.

0: 9.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கொஞ்ச நேரம் விட்டா பிரியா உள்ள வந்துருவாங்க. அதனால இடத்த காலி பண்ணிட்டு நான் கிளம்புறேன். பிரியா அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிரியாவும் சின்ஸ் அன்புடன் நான் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஐயோ என்ன மைக்கு கையோடு
1: வெள்ளிக்கிழமை
0: ராத்திரி தனியா நான் இங்கதான் இருப்பேன். 10 மணி வரைக்கும் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க.

0: நானே கண்ணாடி போட்டு சுத்திட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து உங்க கண்ண
1: ஓகே காய்ஸ் நான் கிளம்புறேன். தட்ஸ் பிரியா அண்ட் திஸ் இஸ் நிவேதா சைனிங் ஆஃப். டேக் கேர், டாடா.
2: The Evening Correct, presented by VNCT Global. Chennai OMR-la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17th Sunday at Park Regis Hotel near Bojaman. Call 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varaikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தந்திருந்தார். இந்திய பிரதமரை ஏற்றி வந்த விமானம் நாட்டின் வான்வெளிக்குள் நுழைந்தபோது ஐக்கிய அரபு அமீரக ராணுவ விமானங்களின் படைப்பிரிவு அதற்கு பாதுகாப்பு அளித்து வரவேற்றது. நரேந்திர மோடியின் அமீரகத்துக்கான வருகையை வரவேற்று உபசரிக்கும் விதமாக விமான நிலையம் வரை அவருடன் வருவதற்கு அந்த படைப்பிரிவு தலைவர் அனுமதி கோரியிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடியை அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹ்யான் வரவேற்றார். அபுதாபி விமான நிலையத்தில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு வரவேற்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான சமீபத்தைய தாக்குதல்களையும் அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் முயற்சிகளையும் நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்தார். அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கான தங்களின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை இருநாட்டு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் போரின் தாக்கம் இன்று உலகம் முழுவதும் காணப்படுகின்றது. பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா எப்போதும் பேச்சுவார்த்தைகளுக்கும் ராஜதந்திரத்துக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. ஹோர்முஸ் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்பதை எங்களின் எதிர்பார்ப்பு என்று நரேந்திர மோடி கூறினார். இது தொடர்பாக சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படுவது அவசியம், இந்தியா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் தோளோடு தோள் நிற்கின்றது என்றும் அவ்வாறே தொடர்ந்தும் நிற்கும் என்றும் மோடி தெரிவித்தார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக இந்தியா சாத்தியமான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே மூலோபாய பாதுகாப்பு கூட்டாண்மைக்கான கட்டமைப்பு குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்தானது. மூலோபாய பெட்ரோலிய இருப்புகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், திரவ பெட்ரோலிய எரிவாயு விநியோகம் குறித்த ஒப்பந்தம், எல்பிஜி விநியோகம் தொடர்பாக இருநாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பலதரப்பட்ட கூட்டாண்மை என அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் காஷ் தெரிவித்துள்ளார். 5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான முதலீடுகள் மற்றும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் நிறைவடைந்தது. கடந்த ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக இந்த உறவு நம்பிக்கை, பகிரப்பட்ட நலன்கள் மற்றும் எதிர்கால நோக்குடைய பார்வையை அடிப்படையாக கொண்ட வலுவான மூலோபாய கூட்டாண்மையாக வளர்ந்துள்ளதாக அன்வர் காஷ் தெரிவித்தார். இந்த கூட்டாண்மை நாளுக்கு நாள் மேலும் வலுப்பெற்று இருநாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் அதிகமான செழிப்பு மற்றும் வளர்ச்சியை உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: ராஜதந்திரத்திற்கு வாய்ப்பளிப்பதற்காக போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க முயற்சிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சிகள் தோல்வியடையவில்லை, எனினும் கடினமான கட்டத்தில் உள்ளதாக அவர் கூறினார். முரண்பாடான செய்திகள், பேச்சுவார்த்தைகள் குறித்த அமெரிக்கர்களின் உண்மையான நோக்கம் நமக்கு தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்கா மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர தயாராக இருப்பதாக தெரிவிக்கும் செய்திகள் கிடைத்துள்ளதாக அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்தது அல்லது ஈரானின் பதிலை அமெரிக்கா ஏற்கவில்லை என்று சில நாட்களுக்கு முன்பு கூறப்பட்டது. அப்போது ட்ரம்ப் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ட்வீட் செய்திருந்தார். ஆனால் அதன் பின்னர் அமெரிக்கர்களிடம் இருந்து மீண்டும் செய்திகள் வந்தன. அவர்கள் பேச்சுவார்த்தைகளையும் தொடர்புகளையும் தொடர தயாராக உள்ளதாக தெரிவித்ததாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். சீன வெளியுறவுத்துறை ஈரான் போருக்கு எதிராக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கடுமையான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த மோதல் ஒருபோதும் நடைபெறக்கூடாத ஒன்று, இது தொடர வேண்டிய எந்த காரணமும் இல்லை என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த போர் எரிசக்தி வழங்கலையும் உலக பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ள நிலையில் சமாதான ஒப்பந்தத்தை எட்டும் முயற்சிகளை சீனா ஆதரிப்பதாகவும் கூறியுள்ளது. சீனா சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் ஈரான் குறித்து விவாதித்ததாகவும் இருவரின் நிலைப்பாடும் ஒரே மாதிரியானது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஈரான் எப்போதும் தனது வரலாற்று பொறுப்பை தொடர்ந்தும் நிறைவேற்றும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். மேலும் நட்பு நாடுகளுக்கு ஈரான் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் வாணிபத்தை பாதுகாக்க உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பிரிக்ஸ் வெளிவிவகார அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். நியூடெல்லியில் நடைபெற்ற சந்திப்பில் சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது.
4: தமிழக செய்திகள்.
3: நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிந்த உடனேயே விலையை உயர்த்துவது ஏற்க முடியாதது என்று கூறினார். ஏழை எளிய மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். உடனடியாக விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறையும் போது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். லாபத்தை மட்டும் எண்ணெய் நிறுவனங்கள் எடுத்துக் கொள்கின்றன என்று விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் வழங்கி விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் புயலில் சிக்கிய படகு போல குடும்பங்கள் தள்ளாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகளை உருவாக்கும் என்று சிபிஎம் தெரிவித்துள்ளது. அதிமுக கொறடாவை நியமிக்க கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் உள்ளதாக ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். சுபாஷ் தேசாய் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி கட்சியின் பொதுச் செயலாளருக்கே அதிகாரம் உள்ளதாக அவர் கூறினார். அதிமுக தலைமையால் பிறப்பிக்கப்பட்ட கொறடா உத்தரவு கட்சி எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது என்று ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். கொறடா உத்தரவை மீறிய எம்எல்ஏக்கள் மீது அரசியலமைப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்று ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜய் வீட்டுக்கு காரில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தது யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் நிபந்தனை இல்லாமல் ஆதரவு என்று வெளிப்படையாக கூறினர். ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தால்தான் குதிரை பேரம் நடக்கவில்லை என்று மக்கள் நம்புவார்கள் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். எனவே அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் தங்களின் ஆதரவை நிபந்தனை இல்லாமல் அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது என்றும் கூறியுள்ளார். குதிரை பேரம் தொடர்பான புகாரை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்று பி வில்சன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். குதிரை பேரம் நடைபெறுவதற்கான அவசியம் இல்லை, முதல்வர் அதனை அனுமதிக்கவும் மாட்டார் என்று அமைச்சர் அருண் ராஜ் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதச்சார்பற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து இருப்பதால் குதிரை பேரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் கூறினார். எடப்பாடியை சந்தித்து முதல்வர் வாழ்த்து பெறுவார் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதியை பெற்று திட்டங்களை செயற்படுத்துவோம் என்றும் கூறினார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தாலும் கொள்கை ரீதியிலான மாநிலம் சார்ந்த நிலையை தாவைக்கா அரசு கடைபிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
4: இந்திய செய்திகள்.
3: அடுத்த ஆண்டு முதல் பிரத்யேக மையங்கள் மூலமாக இணைய வழியாக நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதனை தெரிவித்தார். முறைகேட்டை தடுக்கும் வகையில் இனி நீட் தேர்வு இணைய வழியை நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் ஜூன் 21 தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவாவில் நீட் தேர்வு எழுதிய மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மாணவர் தேர்வுகளால் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, ஊழல் நிறைந்த அமைப்பால் கொல்லப்பட்டுள்ளார் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒரு அதிகாரியோ அமைச்சரோ கூட பதவி விலகவில்லை என்று அவர் விமர்சித்தார். கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பலமுறை காங்கிரஸ் வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைக்கவில்லை என்று அவர் கூறினார். ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நிச்சயமாக பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போராலும் சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்ததாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கான எரிபொருள் தேவைக்கான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசு சேவையை முறையாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் ஆறாவது கூட்டம் இன்று கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றபோது அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் தற்போது நடைமுறையில் உள்ள இலக்கத்தகடுகளில் ஒற்றை மற்றும் இரட்டை முறையை நீக்கி QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மின்சார பயன்பாட்டை நிலையான முறையில் முகாமைத்துவம் செய்வதை நோக்கமாக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், வீடுகளை தெரிவு செய்து மாணவர்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாணவர்கள் ஊடாக மின்சார சேமிப்பு முறைகளை ஊக்குவித்தல் போன்ற விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
5: Star of the Month, Actor Ajit Kumar.

0: அன்புடன் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போச்சு? நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு சாட்டர்டே அண்ட் சண்டே, ரெண்டு நாள் லீவ். சில பேருக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கும். ஐ ஆம் வெரி சாரி, என்ன பண்றது, பட் எங்களுக்கு லீவ். அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டே தெரியுமா? என்ன டேனா, வேர்ல்ட் ஃபேமிலி டேவாமா. ஸோ நம்மளா ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அந்த பாசம் வந்து எனக்குமே மாறாது தான். பட் ஸ்டில் இங்கேயே நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க அட்லீஸ்ட் ஒரு நபராவது இருப்பாங்கல்ல, அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுமே ஃபேமிலி தான். அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி தான் தெரியுமா? சும்மா அந்த மைக் இருக்குது, இந்த கன்சோல் இருக்குது, அதனால் நான் சொல்லவே கிடையாது. ஒரு நாள் வரலனாலும், ஒரு வாரம் வரலனாலும், ஒரு மாதம் கூட வரலனாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து மறக்காமல் மெசேஜ் அனுப்பிச்சுருவீங்க, ப்ரியா எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்கன்னு. நம்மளையும் மிஸ் பண்ணுறாங்களே, ஃபேமிலி தாண்டி வேறு யார் நம்மளை மிஸ் பண்ணுவாங்க? ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியாக தான் நான் இந்த செகண்ட் வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். ஸோ எனிவேஸ் உங்களுக்கு என்னோட நன்றியை இந்த டைமில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போது அடுத்து உங்களுக்கான ஒரு யூஏ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? துபாய் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊரு. இங்க வந்து இந்த நிறைய டனல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 40 டனல்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப அழகா கொஞ்சம் ஆர்ட் எல்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு குட் நியூஸ், இது ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கூட அதுல வந்து அந்த டனல்ல வந்து அழகா வந்து வரையலாமா, நல்ல ஐடியா இருக்குல்ல. ஸோ உங்க எல்லாத்துக்குமே அழைப்பு வந்திருக்கு, அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கூட ஒரு பயங்கர ஆர்டிஸ்ட் தான். என்ன இந்த தோழா படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வருவார்ல அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நானும். சரி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி சான்ஸ்லாம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல, உங்களுக்குள்ள ஒரு திறமை இருந்ததுன்னா அதை எப்படி சொல்கிறது, அது பதிவு பண்ணணும். ஸோ நீங்களும் போயிட்டு உங்கள் டேலண்ட்லாம் வந்து வெளிப்படுத்தலாம். அந்த டனல்ஸில் உங்களுக்கும் வரையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற என்னமோ சொல்ல நினச்சேன், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில ஏரியாவில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அப்படி திரும்புகிற இடமெல்லாம் வந்து பயங்கரமாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி துபாயும் வந்து ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எஸ், சென்னை பற்றி பேசினதும் சென்னை 28 படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
5: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
4: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
5: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions supply.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st May.
2: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டிருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. பயங்கரமாக குளிருது, ஸ்டூடியோ அப்படி ஐஸாக இருக்குது. எனிவேஸ், ஸோ இன்னைக்கு வந்து ஃபேமிலி டே சொன்னேன் இல்லையா, வேர்ல்ட் ஃபேமிலி டே. ஸோ நம்மளோட அழகான அந்த ஃபேமிலி பற்றி பேசலான்னு எப்படி இந்த மாதிரி டே வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா, என்னென்னமோ டே வருது. அண்ட் இந்த ஃபேமிலி டே சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்கும், பிகாஸ் நீங்கள் ஒரு சிலர் வந்து ஃபேமிலி விட்டு தள்ளியிருப்பீங்க, அப்போது பாசம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே இருக்கும். அண்ட் நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருப்பாங்க, எப்படின்னா அவங்க தான் வந்து நமக்கு ரோல் மாடல் அப்படின்ற மாதிரி தோணும். அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம், வியந்து பார்த்த ஒரு மனிதர் இருப்பாங்க. அவங்க கிட்ட கற்றுக்கிட்ட சில நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா. அது யார், என்னென்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபேமிலினா அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் ரன் பண்ணணும். ஒரு நாள் நான் அவரை மாதிரி வந்து காமிப்பேன், இல்லை அவங்கள மாதிரி வந்து காமிப்பேன் அப்படின்னா யார் அவங்க? ஸோ இன்னைக்கு அந்த ஒரு நல்ல மனிதர்கள் பற்றி பேசலாமா? நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஐ ரிப்பீட், 800-8940. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா, இன்விடேஷன் முதற்கொண்டு வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போலாம் அது கூட கிடையாது இல்லையா. ஸோ முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு போய் அதை ஒரு பத்திரிக்கை வச்சு எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு அவங்கள வரவேற்று ஒரு மாதிரி வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இப்போலாம் சொந்தக்காரங்கோ அவங்க என்னோட கசினா எனக்கு தெரியாதே, ஓ அங்கே தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு யதார்த்தமாக தெரிய வருது. பட் முன்னாடிலாம் இருந்த காலங்களில் கசின்ஸ்னால் அவங்க தான், அவங்க கூட பிறக்கல அவ்வளோதான், பட் ஸ்டில் என்னோட பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்து நிற்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தது. ஸோ அவங்க வரட்டுமே, இவங்க பேசட்டுமே, அதுக்கப்புறம் பேசலாம், நம்ம ஏன் வாண்டடாக போய் பேசணும் அப்படின்ற ஈகோ வந்து இப்போது சில இடங்களில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு தெரியாது, பட் சில இடங்களில் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்டெப் நம்மளே எடுத்து போய் பேசியிருக்கலாம், அந்த ஃபேமிலி பேசாமல் இருந்த ஃபேமிலியை வந்து பேச வச்சிருக்கலாம், என்ன மேஜிக் வேணால் நடந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஃபேமிலி டேயில் நீங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. இஸ் அகெயின் நம்பர் சொல்கிறோம், 800-8940. கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பட் இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட கால்ஸை நான் அட்டன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்ஸையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. நோட் பண்ணி வைங்க பாஸ், நோட் பண்ணி வைங்க, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: we'll be back after a short commercial break.
1: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
4: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 grams புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
2: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபேமிலி டே அப்படின்றனால நம்மளோட ஃபேமிலி நமக்கு திடீர்னு ஞாபகம் வராது. எப்போவுமே நம்ம கூடையே தான் இருக்கிற மாதிரி தோணும். பட் ஸ்டில் இந்த லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் பாசம் அதிகமாகும். இந்த டைமில் வந்து ஊரில் இருக்கும்போது நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாத்த ஒரு நபர், நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த ஒரு நபர், நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஆச்சரியமாக பெருமைப்படுற மாதிரி பார்க்கக்கூடிய நபர் வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு பர்சன், நம்ம அப்பா மாதிரியோ இல்லை அண்ணாவாக இருக்கலாம், யாராலும் இருக்கலாம் அவங்களோட பிளட். ஸோ உங்களை மாதிரி வந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்கும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் யார் உங்கள் ஃபேமிலியில், யாரை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த வேர்ல்ட் ஃபேமிலி டேல நான் கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: Hi.
0: Hello. Hi. Good evening.
1: Hi, Priya. Good evening. This is Hari.
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் ஹரி. Thank you. Thank you so much. சொல்லுங்க, யார் பத்தி ஷேர் பண்ண போறீங்க நீங்க?
1: Of course, எங்க அப்பா பத்தி சொல்ல போறேன். Being a son, எல்லா பசங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. எனக்கும் அப்படிதான்.
0: கண்டிப்பா.
1: பட் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவருடைய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல பத்தி தான் நான் சொல்ல போறேன். Because என் தம்பி கிரிக்கெட்டர் ஆக்குனாரு.
0: Okay.
1: And அவனுக்கு காலேஜ் அண்ட் கிரிக்கெட் ரெண்டு ஒரே நேரத்தில் வந்த போது ஹி செட் ஃபர்ஸ்ட் யூ கிரிக்கெட் அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்து காலேஜ் அதுவும் ஃப்ரீ சீட் காலேஜில் கிடச்சி கிரிக்கெட் விளையாட போ அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வச்சு ஹி ஆல்சோ என் தம்பி இப்போ கூகுள் பண்ணீங்கன்னா என் தம்பியை நீங்கள் பார்த்துடலாம்.
0: அவன் என்ன
1: பிளேட் ஃபார் ஆல்மோஸ்ட் இயர் பிளேட் ஃபார் இந்தியா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல இனி வரைக்கும். அண்ட் ரெண்டாவது என்ன வந்து ஒரு நல்ல காலேஜில் படிக்க வச்சாரு, ரொம்ப பெரிய காலேஜில் அவருடைய சக்திக்கு மீறி. அவருடைய ரெண்டு மூணு வருஷம் சம்பளம்.
0: ஓகே ஓகே, புரியுது.
1: ஒரு நாள் சும்மா எடுத்து பாக்கும்போது அந்த காலேஜோட ஒரு ஃபீஸ் டிடி எனக்கு கண்ணில் பட்டது. அதை போட்டோ எடுத்து எங்க அப்பா காமிச்சேன்.
0: ஓகே,
1: நீ எனக்கு பண்ண, நான் என் பையனுக்கு பண்ணுவேனான்னு எனக்கு டவுட். பிகாஸ் ஐ எம் ஏர்னிங் லைக் 7-8 டைம்ஸ் ஆஃப் மை டாட்ஸ் ரெகுலர் இன்கம். பட் பண்றதுக்கு மனசு வருமானது எனக்கு தெரியல. பட் அவர் எப்படி பண்ணார், அதை எந்த டெய்ரிஸ்ல பண்ணாரு, யார் ஹாப்பி பண்ணாருன்றதெல்லாம் ரொம்பவே பெரிய ஒரு உண்மையிலேயே வந்து இப்போ ரீசெண்டா அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து நான் எஸ்எஸ்சி முகத்துல பார்த்தேன், விஜய் அவர் வந்து. ஸோ அது வந்து ஒரு அப்பாக்கே உரியான ஒரு ஒரு உரித்தான ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷம், அது சொல்லவே முடியாது.
0: நீங்க சொன்னீங்களே இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என் பையனுக்கு அதே மாதிரி பண்ணுவானான்னு தெரியாதுன்னு. ஆக்சுவலி நீங்க பண்ணுவீங்க, ஏன்னா அது அப்படிதான். ஏன் எதுக்குன்னு தெரியாது, ஆனா அப்படிதான் தன்னோட பிளட் தன்னோட பையனோட லைஃப் அப்படின்னு வரும்போது எந்த அப்பாவுமே வந்து அந்த விஷயத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க.
1: ஒரே அதாவது ஒரு அப்பா வந்து தோத்து போறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரே ஆள் தான் பையன் மட்டும்தான்.
0: எக்ஸாக்ட்லி, 100%. ரொம்ப எமோஷனல் ஆக்கிடுவீங்க போலயே.
1: இல்ல இல்ல, எனக்கு எங்க அப்பா பத்தி பேசினாலும் இன்னைக்கு என் லைஃப்ல வந்து யாரையாவது ஒருத்தரங்க டிசப்பாயிண்ட் பண்ண கூடாது அப்படின்னா அது எங்க அப்பா மட்டும்.
0: கிரேட் கிரேட் ஹரி, கிரேட். சீரியஸ்லி என்ன சொல்றது, அப்பா இப்ப வந்து எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? கண்டிப்பா ஒரு நாள் கூட்டிட்டு
1: வாங்க. அவர்தான் நான் சொல்றேன். இன்னொன்னு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நடந்துட்டு இருக்கும் போது மார்னிங் 7:50 நம்ம டைமுக்கு ஹி சென்ட் மீ எ மெசேஜ், விஜய் தான் நெக்ஸ்ட் சிஎம்
0: அப்படின்னு.
1: விஜய் ஃபேவரா இல்ல.
0: ஓகே,
1: he said that. I sent you a screenshot of it. நான் அச்சு எடுத்து வச்சிருக்கேன். எங்க அப்பா எப்படி சொன்னாரு ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது இந்தியன் மூவிலேருந்து. இப்போ நிறைய முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபேமிலி சாங்ஸ் தான் வந்து ப்ளே பண்ண போகிறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம் ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-89.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800-ZOHO-வை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
7: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
8: மனசு தொட்ட மெட்டுக்காக சுமஸ்ரீ வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கோவா படத்துலேருந்து காதல் என்றால் சாங் வந்து ப்ளே பண்ணுங்க பிரியா அப்படின்னு அவங்களுக்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்லேருந்து வந்துட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இஸ் 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.
9: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
10: மனசு தொட்ட மெட்டு.
11: மனசு தொட்ட மெட்டு.

0: எஸ் வேர்ல்ட் ஃபேமிலி டே பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. உண்மையை சொல்லணும்னா லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. இல்லை, சிலருக்கு ஃபேமிலினா பிக்கெஸ்ட் ஹாப்பினஸ், சிலருக்கு பிக்கெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும், சிலருக்கு சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்கும், சிலருக்கு இந்த ஹீல் ஆகாத ஒரு காயமாகவே இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்கும், என்ன தெரியுமா, ஃபேமிலின்னு சொன்னால் இந்த ஹார்ட்டில் ஏதோ ஒரு தானாகவே ஒரு ஃபீலிங் வந்துடும், என்னோட ஃபேமிலி அப்படின்னு. இல்லை, சைல்ட்ஹுட்டில் யோசிச்சு பாருங்கள், அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது கமகமான கிச்சன்லேருந்து அந்த சமையல் ஸ்மெல் வரும் பாருங்கள். அப்போ ஒரு பக்கம் டிவி வந்து ஓடிட்டுருக்கோம், அப்பா வந்து நியூஸ் சேனல் பார்த்துட்ருப்பாங்க, அம்மா வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்க ஒரு விளையாட்டு எங்கேயாவது விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நார்மலாக தெரிஞ்சது. இப்போலாம் அதை பார்க்கும்போது மறுபடியும் அது வராதா, அது கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கோம். இல்லை, லைஃப் பாருங்களேன் எப்படிலாம் நம்மளை புரட்டி போடுதில்லை. ஸோ கொஞ்சம் வளர வளர நமக்கு எல்லாமே புரிய வருது. அப்போயே நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி. நம்ம கூட பேச போகிற காலர் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். தங்களின் பெயர் என்ன?
1: கமல்ராஜ்.
0: என்னங்க? கமல்ராஜா. ஓகேங்க. எப்படி இருக்கீங்க? ஓகே. யார் யாரை பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில்? வாழ்ந்தா இவங்களை மாதிரி நம்ம வாழணும், அவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, இப்போ அவங்க எனக்கு ஒரு கடவுளுக்கு சமம் அப்படின்னா யார் அந்த நபர்? சாரிங்க, அப்பா. சரி சரி, என்ன நல்ல விஷயம் வந்து அப்பா கிட்ட? எல்லா அப்பா கிட்டமே நல்ல விஷயம் நம்ம கற்றுப்போம். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க?
1: தனியா
0: சமாளிக்க கத்துக்கணும் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தாரப்பா. குட் குட். ஓகே ஓகே.
1: எல்லாம் மனுஷங்க தான்
0: அவர் வந்து போன் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து
1: அவர் வந்து போன் பண்ணிட்டு
0: அன்னைக்கு
1: வந்து டைரியில்
0: எழுதிட்டு இருக்காரு. எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்க?
1: நானும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: என்னால கண்டினியூ பண்ண முடியல.
0: மிஸ்டர் கமல், நமக்கு நேத்து என்ன நடந்துச்சுனே மறந்து போயிடுறோம். நேத்து என்ன சாப்பிட்டோம், என்ன ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டோம் அப்படின்றதே மறந்து போயிடுறோம்ல.
1: ஆமா.
0: தனியா போ, எங்க போனாலும் தனியா போ, நான் எப்பயும் கை பிடிச்சிட்டே வரமாட்டேன், நீ தனியா போய் நீயே கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம். அந்த தைரியத்தை ஊட்டி வளர்க்குறதும் ஒரு விதமான, சில பேர் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பேம்பர் பண்ணுவாங்க, ஐயோ தனியா போனா கஷ்டப்படுவானோ அப்படின்ட்டு. சிலர் அப்படி இருப்பாங்க, சிலர் இப்படியும் இருப்பாங்க. இப்போ எடுத்துக்க வேண்டியதான், ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இப்போ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுல்ல. இப்போ அடுத்து ஒரு நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்ன பாட்டு வருது?

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நேரங்கள்ல நம்மளோட வீடை மிஸ் பண்றதை விட நம்மளோட ஓல்டு வெர்ஷன் நம்மளே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், வேர்ல்ட் ஃபேமிலி டே. அதை பற்றி பேசும்போது ஒரு கடல் மாதிரிங்க, பட் ஸ்டில் நம்ம ஃபேமிலின்னு வரும்போது நம்ம பார்த்து வியந்த ஆச்சரியப்பட்ட அந்த ஒரு மனிதர், அந்த ஒரு மனிதர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், நம்ம அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அவங்கள பார்த்து நம்ம பெருமைப்பட்டிருப்போம். இவங்கள மாதிரி நம்ம வாழணும், வாழ்ந்தால் இவங்கள மாதிரி நம்ம வாழணும், பர்ஃபெக்டான ஒரு லைஃப். எனக்கு நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, அது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். தனியாக போகணும், எங்கே போனாலும் தனியாக போகிறதுக்கு என்னோட அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. டெய்லி நடந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணி வைக்கணும், வரவு செலவு கணக்கு பார்க்குறதா இருக்கட்டும், என்ன நடந்தது முத கொண்டு எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் வந்து இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். இன்னொருத்தர் வந்து அதிகமாக செலவு பண்ணி என்னோட அப்பா படிக்க வச்சாரு, அவரோட சக்திக்கு மீறி என்னை படிக்க வச்சார் அப்படின்லாம். ஒரு துபாயில் ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதை பெருமையாக சொல்லும்போது இருக்கிற ஒரு சந்தோஷமே தனி தான் இல்லை. பட் ஸ்டில் நம்மளோட ஓல்டு வெர்ஷன் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு செகண்டையும் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம மறந்து போயிடுறோம். அண்ட் சடனாக லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கும்போது பேரண்ட்ஸோட நம்மளோட பேரண்ட்ஸோட ஹேர்லாம் வந்து கிரே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம பேச வேண்டிய ஒரு காலங்கள் வந்து இருக்கு இல்லையா. ஏன்னா அவங்களும் வந்து பயங்கர பிஸியாக இருக்காங்க, குறை சொல்ல முடியாது. எல்லாமே வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. அப்போ தான் இந்த பயம் வருதுல்ல, இந்த மொமெண்ட் கொஞ்சம் நம்ம அதிகமாக என்ஜாய் பண்ணிருக்கலாமோ. இப்போ ஒன்று கெட்டுப்போக கூடாது, அதுக்கான ஸ்பேஸ் நம்மளே கிரியேட் பண்ணலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, சோமேஷ் பேசுறேங்க.
0: சோமேஷ், ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா நீங்க? உங்க பேர் டிஃபரண்டா இருக்கு.
1: ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணா.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. थैंक यू, थैंक यू. சொல்லுங்க சவீஷ்.
1: நாங்க கேட்ட பாட்டு நீங்க போடுவீங்களா?
0: கேட்ட பாட்டு கண்டிப்பா போடுவோமே, பட் நான் ஒரு क्वेश्चन கேட்டேனே, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
1: நாங்க கேள்வி கவனிக்கல. என்ன கேள்வி அது?
0: உங்க ஃபேமிலில யார பயங்கரமா ஒரு ரோல் மாடல் மாதிரி பாக்குறீங்க, என்ன நல்ல விஷயம் வந்து கத்துக்கிட்டீங்க, யார் அந்த पर्सन?
1: ஃபேமிலில கேக்குறீங்களா?
0: ஃபேமிலி தான்,
1: அம்மா தான்.
0: ஓகே, அம்மா கிட்ட என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க நீங்க? ஒவ்வொரு அம்மா ஒவ்வொரு மாதிரி டெரர் ஜாலி அப்படி எல்லாம் இருக்கும், பட் ஸ்டில்
1: இல்ல, அப்படி இல்ல, பொறுமை தானே.
0: ஓகே, பொறுமை கத்துக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்க சவேஷ், இப்போ நீங்க
1: என்ன
0: பாட்டு வேணும்னு சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்கிற பாட்டு தான் வந்துருச்சு, சுஜாதாவோட வாய்ஸ்ல. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஒரு சினிமா சீனை பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரிகா. இஸ் ஃபேமிலி டே, ஓல்ட் ஃபேமிலி டேயில் நம்ம ஃபேமிலியோட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், பியூட்டிஃபுல்லான அந்த ஒரு பர்சன் பற்றி நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்து வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஃபேமிலி மேலே இருக்கிற லவ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கான ஒரு காரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ராடில் வந்து ஒர்க் பண்ணுறோம், இந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். அங்கே இருக்கும்போது எப்படா அவங்களை விட்டு போவேன்ருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ மறுபடியும் எப்படா அவங்ககிட்ட வருவேன்ருக்கு அப்படின்னு அழுதுருப்போம் இல்லையா. நம்ம தானேங்க, நம்ம தானே, இட்ஸ் ஓகே. இனிஷியலி இந்த ஃப்ரீடம் நல்லாயிருக்கும். ஓன் மணி, நம்ம வீடு, நம்ம லைஃப், ஏன் லைஃப், ஏன் ரூல்ஸு அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த லோன்லினஸ் ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். ஓ மை காட், ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு நல்லது கெட்டதுக்கு ஊருக்கு போக முடியலையே அப்படின்னு அது அப்படியே கொஞ்சம் ஹிட் ஆகும். வீடியோ காலில் வந்து ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப ஃபேக்காக வந்து ஒரு ஸ்மைல் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த காலை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அமைதி. ஹோம்வொர்க் வந்து மிஸ் பண்ணியிருப்போம், அம்மாவோட வாய்ஸ். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் அந்த கஜ கஜ கஜன்னு இருக்கிற அந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். பட் சம்டைம்ஸ் நைட்டில் வந்து டயர்டாக ரூமுக்கு வரும்போது உங்ககிட்டருந்து வர ஒரு கால், ஒரு வீடியோ காலோ, ஒரு ஆடியோ காலோ, இல்லைனா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அந்த வாய்ஸ் நோட்டு கேட்டதுக்கப்புறமா நம்மளோட ஹோல் மூட் அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்பாடா அப்படின்னு இல்லையா. டிஸ்டன்ஸ் ஒன் திங் நமக்கு வந்து டீச் பண்ணும் ஃபேமிலியோட வேல்யூ என்ன அப்படின்னு. பிஃபோர் அப்ராட் நம்ம வந்து ஒரு பர்சனாக இருந்திருப்போம், பட் அப்ராட் வந்ததுக்கப்புறமா நிறைய மெமரிஸோட லைஃப்னா என்ன அப்படின்னு நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பாருங்கள். ஒரு அடி அடித்து நம்மளை புரட்டி போட்டு ஓ மை காட் இவங்க தான் நமக்கு தப்பு பண்ணிட்டோண்டா ஓகே சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா. லைஃப்பில் சிம்பிள் திங்ஸ் அதான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ப்ரெஷியஸாக நமக்கு வந்து புரியும். அட்லீஸ்ட் இப்போ அது புரிஞ்சுதே அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் இல்லையா. ஸோ இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, ஆனால் நீங்கள் ரிட்டன் காமிக்க மாட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் காமிங்க. பரவாயில்ல, இந்த ரெட்ரோ படத்தில் வர சூர்யா மாதிரி எனக்கு சிரிக்க வரலன்னா அட்லீஸ்ட் சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போது அடுத்து ஆதி படத்துலேருந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு வருது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாங் ரிக்வெஸ்ட் பண்ணார், ஸோ அவருக்காகவும் குருவி படத்துலேருந்து அந்த பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்க.

0: செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் வேர்ல்ட் ஃபேமிலி டே முன்னிட்டு நம்ம வந்து ஃபேமிலி பற்றி மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அண்ட் குறிப்பாக வந்து இவங்க தான் நம்மளோட ஹீரோ, இவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபேமிலியில் நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்க? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த நல்ல விஷயங்கள்லாம் வந்து என்ன அப்படின்றத பற்றி பேசும்போது, பேரண்ட்ஸோட அந்த சைலண்ட் சாக்ரிஃபைசஸ் இருக்குல்ல, சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம் நம்ம லைஃப்பில் பிக்கெஸ்ட் சூப்பர் ஹீரோஸ்னால் வேறு யார்? நம்ம பேரண்ட்ஸ் தானே. லைஃப் வந்து லேட்டாக தான் கற்றுக் கொடுக்கும் அது. அப்போல்லாம் அவங்க வந்து டெரராக தெரிவாங்க, ஏன் இப்படி வில்லனாக இருக்காங்க, ஏன் இப்படி வில்லியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம் இல்லையா? ஆனால் சைல்ட்ஹுட்டில் அது வந்து புரிஞ்சிக்கவே புரிஞ்சிருக்காது நமக்கு. நமக்கு டாய்ஸ் வேணும், ட்ரெஸ் வேணும், ஃபோன் வேணும், ட்ரிப் வேணும்னு அவங்கள பாடாப்படுத்தி எடுத்திருப்போம். பட் இப்போ ரிக்ரெட் பண்ணுறோம், ஐயோ நான் ஏன் அப்படி பண்ணேன். நமக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது அதை நமக்கு பண்ணும்போது தானே அதுக்கு புரியுது, நமக்கு புரியுது நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ரியலைஸ் பண்ணாலே வந்து நல்ல விஷயம்தான் இல்லையா? பட் ஸ்டில் எல்லாமே பண்ண நம்மளோட பேரண்ட்ஸ் இது முடியும் இது முடியாதுன்னு சொல்லியும் வந்து வளர்த்திருப்பாங்க நம்மளை. இது நம்மளோட சக்திக்கு மீறி இருக்குது, இந்த மாதிரி டூர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதுமே சரி அப்படின்னு சமக்கா தலையாட்டிட்டு அமைதியாக போகிற பசங்களும் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ ஆனால் அப்பாவோட சாக்ரிஃபைசஸ் வந்து ஒரு மாதிரினா, அம்மாவோட சாக்ரிஃபைசஸ் வந்து இன்னமும் நிறைய பேர் வந்து வீட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க டயர்டாக இருந்தாலும் அவங்களோட வேலை அவங்களுக்கு முடியணும், கிச்சன் வந்து நீட்டாக இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னமும் இல்லை, எவ்வளோ ஃபீவர் வந்தாலும் சரி, என்ன கோல்டு கஃபு வந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிச்சன் தான். சம்டைம்ஸ் அவங்களுக்கு அழ வந்தால் கூட அழமாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒட்டுமொத்த வீடே வந்து நல்லாயிருக்கும், நிம்மதியாக தூங்கும். அவங்க மட்டும் அழுத்துட்டாங்கன்னா ஏன் இவங்க அழுத்துட்டாங்க, அப்போ நமக்கு யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு தாட் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அவளோட உங்களோட அம்மா மாதிரி தான் அம்மாவும். பியூட்டி வித் பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங், நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு. எங்கள் அம்மாவோட அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற விஷயத்தில் அதில் ஒரு 5% கூட நான் இருக்கனாலேன்னு எனக்கு தெரியாது. அப்போல்லாம் நம்ம நினச்சிருப்போம் ரொம்ப டெராராக இருக்காங்களே, ஏன் சொந்தக்காரவங்களோடலாம் ஒட்டை விட மாட்டுறாங்க அப்படின்னு. பட் ஒரு பாயிண்ட்டில் தான் வந்து தெரிய வந்தது, ஓகே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, இது நல்லது இது கெட்டது நமக்கு தெரியாது இல்லையா, அதை நம்ம ஹர்ட் ஆகிடக்கூடாது, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படின்னு இப்போ தான் வந்து நமக்கு புரிய வருது இல்லையா? அண்ட் எஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

ஃபேமிலி பத்தி பேசிட்டு இருக்கும்போது சிப்ளிங் நம்ம கூட பிறந்தவங்கள அவங்கள பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும்? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இந்த சிப்ளிங் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ண பெரிய முடியாது. ஏன் தெரியுமா? அதிகமாக டெய்லி வந்து சண்டை போட்டிருப்போம், டெய்லி வந்து பேசாமல் இருந்திருப்போம் கோச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட்டில் இந்த ரிமோட் சண்டையில் ஆரம்பித்து சாக்லேட் சண்டை, ட்ரெஸ்ஸு சண்டை, அம்மா அவனை பாருங்களேன், அம்மா இவளை பாரு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வெளியில் யாராவது வந்து நம்மளோட கூட பிறந்தவங்களை தப்பாக பேசிட்டா இல்லை ஏதாவது நம்ம அவங்கள டச் பண்ணிட்டா போதும், இந்த விஐபி படத்தில் தனுஷ் எப்படி பறந்து பறந்து போய் அடிப்பார்ல அந்த மாதிரி நம்ம ஆகிடுவோம்ல. சம்டைம்ஸ் இந்த சிப்ளிங் லவ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் அவங்களோட கேர் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். எக்ஸாமில் ஃபெயில் ஆனாலும் சரி, இல்லை பிரேக்கப் ஆனாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணிவிடுவோம்ல. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணிட்டாவது அவங்களுக்கு கால் பண்ணுவோம். பட் ஆனால் சொல்லிவிடுவோம் நம்மளோட சிச்சுவேஷன் என்ன, என்ன ஃபேஸ் பண்ணுறோம், என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணிடுவோம். இது ஃபன்னியஸ்ட் திங் என்ன தெரியுமா? நம்ம பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட என்டையர் சைல்ட்ஹுட் விட்னஸ் வந்து அவங்க தான் இல்லையா? நம்மளோட எம்பாரசிங் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ட்ரீம்ஸ், என்ன எது எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோம் அப்படின்றத எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களோட பார்ட்னர், நம்மளோட பார்ட்னர் கிட்டலாம் வந்து போட்டு கொடுத்துருவாங்க வேறு. ஸோ லைஃப் ஒரு பாயிண்டில் வந்து பிஸி ஆனதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஒரு செப்பரேட் பாத் எடுத்து போவாங்கல்ல, அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சே, நம்ம ஏன் வளர்ந்தோம், அப்படியே இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும். ஆனால் ஒரு எமர்ஜென்சினா போதும், அப்படியே சொல்லுவாங்கல்ல, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்கல்ல. அது இன்னும் நிறைய பேருக்கு வந்து இருக்குது, இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், அதை விட்டுறக்கூடாது. நம்ம எவ்வளோ சண்டை வந்தாலும், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி, நம்ம கூட பிறந்தவங்களாச்சே அப்படின்னு ஒருத்தர் இறங்கி போகலாம் இல்லையா? ஒருத்தர் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தால் கூட, ரொம்ப ஸ்ட்ராங் டெரராக இருந்தால் கூட, ஒருத்தவங்க இறங்கி போய் பேசுகிறதுல ஈகோலாம் தூக்கி போட்டு பேசுகிறது தப்பே இல்லை. அதுதானே சிப்ளிங் பாண்ட். வேற ஒரு ஜென்மம் வரப்போதா, அந்த ஒரு வேற ஒரு ஜென்மத்தில் மறுபடியும் நம்ம ஒன்றா பிறக்க போகிறோமா அப்படின்றதெல்லாம் நமக்கு யாருக்குமே தெரியாது, எதுவுமே நம்ம கையில் கிடையாது இல்லையா? ஸோ சம்திங் ஸ்பெஷலுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வருஷக்கணக்காக உங்கள் கூட பிறந்தவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பேசுங்க, இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க. எவ்வளோ பஞ்சாயத்தை வேணால் இருந்துட்டு போகுது, எவ்வளோ பெரிய சொத்து பிரச்சனையாக கூட இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை, காசு பணம் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் இந்த கூட பிறந்தவங்களை மட்டும் நம்மளால் ஏர்ன் பண்ணவே முடியாது இல்லை. 1000 பேர் வந்தாலும் அவங்கள மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், இருப்பாங்க மேபி, பட் டவுட். கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நடந்தது
1: நடந்தது
2: கேமரா
0: நடக்க போவது
1: நடக்க போவது
2: ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
5: வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
5: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
8: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா துபாய்.
5: உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன தெரியுமா, நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபேமிலி டே, வேர்ல்ட் ஃபேமிலி டேக்காக ஒரு ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். எஸ், 89.4 தமிழ் எஃப்எம்மில் அன்புடன் நான் ப்ரியா. அண்ட் இந்த ஃபேமிலி டேயில் நமக்கு சில நேரங்களில் தோணும், ப்ரியா ஃபேமிலி யாரும் இல்லை, இல்லைனா இல்லை அப்படின்னு யோசிக்கிற சிலர் இருப்பீங்கல்ல. ஃபேமிலினா ரிலேஷன் மட்டும் கிடையாதுங்க, சில பேருக்கு நம்ம லைஃப்குள்ளே வந்த ஒரு நபரை கூட இருக்கலாம், ஃபேமிலி மாதிரி ஃபேமிலியாகவே மாறிடுவாங்க. மாதிரி என்ன, ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு கலீகாக இருக்கலாம், ஒரு நெய்பராக இருக்கலாம், நம்ம லோவஸ்ட் ஃபேஸில் நம்ம கூட நின்னவங்க இல்லையா, அதுவும் நம்ம ஃபேமிலி தான். சம்டைம்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு இமோஷனல் சேஃப்டி கொடுப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படிலாம் வந்து இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பிகாஸ் ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறது பிளட் இல்லை, கேர், ஜஸ்ட் அந்த கேர். நம்ம பிரேக் டவுன் ஆன டைமில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல ஃபேமிலி, அதுக்கப்புறம் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அந்த ஒரு நபர் தான். நான் சொன்னேன் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், திடீர் நம்ம லைஃப்குள்ளே வந்து நமக்கு நல்லது பண்ணுற ஏதோ ஒரு பர்சனாக இருக்கலாம், அது கூட ஒரு பிளெஸ்ஸிங் தான் தெரியுமா. அதுக்கு கூட நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வேணும் ஆக்சுவலி, அட்லீஸ்ட் அந்த ஒரு நபராவது இருக்காங்களே அப்படின்னு. லைஃப்பில் எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து டெம்பரவரி தான். ஆனால் சில பேர் நம்ம லைஃப்குள்ளே வந்து அது அப்படி நம்ம சோலுக்கு பெர்மனன்ட் கம்ஃபர்ட் மாதிரி ஆயிடுவாங்க தெரியுமா. அதுதான் ரொம்ப முக்கியம், டெம்பரரி பர்சன் இட்ஸ் ஓகே, வருவாங்க போவாங்க, நீங்களும் நல்லா இருங்க நானும் நல்லா இருக்கேன். பட் என்னோட வேர்ஸ்டான ஃபேஸில் ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க என்னை விட்டுட்டு போனாலுமே கூட ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தெம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு மனசு, அந்த ஒரு பக்குவம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு தண்ணி தவிக்கும் போது நமக்கு ஒரு வாட்டர் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது குடிச்சு நம்மளோட தாகம் போயிடுச்சு. அதுக்காக லைஃப் லாங் அவங்க நீ கூட இருந்தால் தான் நீங்கள் நல்லவங்க, என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு தாட் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா தப்பு நம்ம மேலே தான். ஸ்டில் எனக்காக வந்தாங்கல்ல, எனக்காக நின்னாங்கல்ல, அவங்க என்னோட ஃபேமிலி தான் அப்படின்னு நம்ம நிற்க மறந்துடுறோம் சில நேரங்கள் இல்லை. நமக்காகவே ஒரு சின்ன ரிமைண்டர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

வீட்டுக்கு போலாமா? வாய்ப்பு கிடையாது. உங்க மனசை இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்தான் படுத்திருக்கோம் நான் நினைக்கிறேன், பிலீவ் பண்றேன். இந்த டைனிங் டேபிள் மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் என்னன்னா கூட, இந்த ஹாலில் அப்படியே ரவுண்டாக சர்க்கிள் போட்டு சுற்றி உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோஸ்ட்லி ஃபேமிலியோட அந்த சாப்பிட்ட மெமரிஸ் தான் வந்து நமக்கு மைண்டில் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே ரவுண்டாக உட்காந்து ஒரு பர்சன் வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து டிவி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த சின்ன சின்ன மெமரிஸ்லாம் இருக்குல்ல. நானும் என்னோடய தம்பி என்னோடய கசின் இருக்கான் பாப்பாய் ஸ்கூபிடு பீடு இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருப்போம். காலையில் இருந்துச்சுன்னா ஒரு கப் ஒரு கையில் காஃபி, இன்னொரு பக்கம் வந்து ரிமோட் இருக்கணும். அந்த கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு தான் எங்களோட டேவே வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கேரம் போர்டு விளாட்றது, ஒருத்தர் வந்து ஜெயிச்சுட்டா ஒருத்தர் வந்து அப்படியே அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் கலைச்சி விட்டு அந்த போர்டை உடைக்கிற மாதிரி போயிடுறது. ஏற்றுக்க முடியாது தோற்று போகிறது நம்ம கசின்ஸ்கிட்ட இல்லையா? ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனா காலம். இப்போது எல்லோரும் பிஸி. நான் சொன்னேனே அந்த கசின்கிட்ட நான் பேசியே பல வருஷம் ஆச்சு. ஊருக்கு போனால் பார்த்தேன், அப்படியே மடமடபட எல்லாம் ஹைட்டாக வளர்ந்து அடையாளமே தெரியாத மாதிரி வந்து இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொருத்தருக்கும். சம்டைம்ஸ் ஒரே வீட்டில் இருந்தாலும் டுகெதராக சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது இப்போ இருக்க காலகட்டங்களில். ஏன்னா ஒர்க் டைமிங்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். பட் ஆனஸ்ட்லி ஃபேமிலியோட ஒன் பீஸ்ஃபுல் மீல், அது ஒரு தெரப்பி மாதிரி தெரியுமா? ஊருக்கு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நிஜமாகவே மிஸ் பண்ணிங்கன்னா அதை முதல்ல பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு என்னோட ரெக்வெஸ்ட். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ட் நான் நாளைக்கு இல்லை மண்டே ஷார்ப் 8 to 11 வேறொரு டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக இதே மாதிரி நிறையா நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நானும் ஷேர் பண்ணுவேன், நீங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இன்றைக்கி ஷோ பற்றின ஃபீட்பேக் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன். அங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் பை கூட சொல்லலாம். நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. வீட்டுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, ரீச் ஆகிட்டீங்கன்னு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க. ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars அமீரக செய்திகள்
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தந்திருந்தார். இந்திய பிரதமரை ஏற்றி வந்த விமானம் நாட்டின் வான்வெளிக்குள் நுழைந்தபோது ஐக்கிய அரபு அமீரக ராணுவ விமானங்களின் படைப்பிரிவு அதற்கு பாதுகாப்பு அளித்து வரவேற்றது. நரேந்திர மோடியின் அமீரகத்துக்கான வருகையை வரவேற்று உபசரிக்கும் விதமாக விமான நிலையம் வரை அவருடன் வருவதற்கு அந்த படைப்பிரிவு தலைவர் அனுமதி கோரியிருந்தார். பிரதமர் நரேந்திர மோடியை அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் சாயத் அல் நஹ்யான் வரவேற்றார். அபுதாபி விமான நிலையத்தில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு வரவேற்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். ஐக்கிய அரபு அமீரகம் மீதான சமீபத்தைய தாக்குதல்களையும் அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் முயற்சிகளையும் நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்தார். அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கான தங்களின் பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை இருநாட்டு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் போரின் தாக்கம் இன்று உலகம் முழுவதும் காணப்படுகின்றது. பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா எப்போதும் பேச்சுவார்த்தைகளுக்கும் ராஜதந்திரத்துக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றது. ஹோர்மூஸ் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு என்று நரேந்திர மோடி கூறினார். இது தொடர்பாக சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படுவது அவசியம். இந்தியா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் தோளோடு தோள் நிற்கின்றது என்றும் அவ்வாறே தொடர்ந்தும் நிற்கும் என்றும் மோடி தெரிவித்தார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக இந்தியா சாத்தியமான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே மூலோபாய பாதுகாப்பு கூட்டாண்மைக்கான கட்டமைப்பு குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்தானது. மூலோபாய பெட்ரோலிய இருப்புகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், திரவ பெட்ரோலிய எரிவாயு விநியோகம் குறித்த ஒப்பந்தம், எல்பிஜி விநியோகம் தொடர்பாக இருநாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பலதரப்பட்ட கூட்டாண்மை என அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். 5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான முதலீடுகள் மற்றும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் நிறைவடைந்தது. கடந்த 1 தசாப்தத்துக்கும் மேலாக இந்த உறவு நம்பிக்கை, பகிரப்பட்ட நலன்கள் மற்றும் எதிர்கால நோக்குடைய பார்வையை அடிப்படையாக கொண்ட வலுவான மூலோபாய கூட்டாண்மையாக வளர்ந்துள்ளதாக அன்வகர் காஷ் தெரிவித்தார். இந்த கூட்டாண்மை நாளுக்கு நாள் மேலும் வலுப்பெற்று இருநாடுகளுக்கும் அவற்றின் மக்களுக்கும் அதிகமான செழிப்பு மற்றும் வளர்ச்சியை உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: ராஜதந்திரத்திற்கு வாய்ப்பளிப்பதற்காக போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க முயற்சிப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் மத்தியஸ்த முயற்சிகள் தோல்வியடையவில்லை, எனினும் கடினமான கட்டத்தில் உள்ளதாக அவர் கூறினார். முரண்பாடான செய்திகள், பேச்சுவார்த்தைகள் குறித்த அமெரிக்கர்களின் உண்மையான நோக்கம் நமக்கு தயக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்கா மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர தயாராக இருப்பதாக தெரிவிக்கும் செய்திகள் கிடைத்துள்ளதாக அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரான் நிராகரித்தது அல்லது ஈரானின் பதிலை அமெரிக்கா ஏற்கவில்லை என்று சில நாட்களுக்கு முன்பு கூறப்பட்டது. அப்போது ட்ரம்ப் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ட்வீட் செய்திருந்தார். ஆனால் அதன் பின்னர் அமெரிக்கர்களிடம் இருந்து மீண்டும் செய்திகள் வந்தன. அவர்கள் பேச்சுவார்த்தைகளையும் தொடர்புகளையும் தொடர தயாராக உள்ளதாக தெரிவித்ததாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். சீன வெளியுறவுத்துறை ஈரான் போருக்கு எதிராக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கடுமையான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த மோதல் ஒருபோதும் நடைபெறக்கூடாத ஒன்று, இது தொடர வேண்டிய எந்த காரணமும் இல்லை என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த போர் எரிசக்தி வழங்கலையும் உலக பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ள நிலையில் சமாதான ஒப்பந்தத்தை எட்டும் முயற்சிகளை சீனா ஆதரிப்பதாகவும் கூறியுள்ளது. சீனா சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்குடன் ஈரான் குறித்து விவாதித்ததாகவும் இருவரின் நிலைப்பாடும் ஒரே மாதிரியானது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஈரான் எப்போதும் தனது வரலாற்று பொறுப்பை தொடர்ந்தும் நிறைவேற்றும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். மேலும் நட்பு நாடுகளுக்கு ஈரான் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் வாணிபத்தை பாதுகாக்க உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பிரிக்ஸ் வெளிவிவகார அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். நியூடெல்லியில் நடைபெற்ற சந்திப்பில் சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது.
1: தமிழக செய்திகள்.
2: நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிந்த உடனேயே விலையை உயர்த்துவது ஏற்க முடியாதது என்று கூறினார். ஏழை எளிய மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். உடனடியாக விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறையும் போது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். லாபத்தை மட்டும் எண்ணெய் நிறுவனங்கள் எடுத்துக் கொள்கின்றன என்று விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் வழங்கி விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் புயலில் சிக்கிய படகு போல குடும்பங்கள் தள்ளாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகளை உருவாக்கும் என்று சிபிஎம் தெரிவித்துள்ளது. அதிமுக கொறடாவை நியமிக்க கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் உள்ளதாக ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். சுபாஷ் தேசாய் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி கட்சியின் பொதுச் செயலாளருக்கே அதிகாரம் உள்ளதாக அவர் கூறினார். அதிமுக தலைமையால் பிறப்பிக்கப்பட்ட கொறடா உத்தரவு கட்சி எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதென்று ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். கொறடா உத்தரவை மீறிய எம்எல்ஏக்கள் மீது அரசியலமைப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க நடவடிக்கையை எதிர்கொள்வார்கள் என்று ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விஜய் வீட்டுக்கு காரில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தது யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் நிபந்தனை இல்லாமல் ஆதரவு என்று வெளிப்படையாக கூறினர். ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தால்தான் குதிரை பேரம் நடக்கவில்லை என்று மக்கள் நம்புவார்கள் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். எனவே அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் தங்களின் ஆதரவை நிபந்தனை இல்லாமல் அறிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது என்றும் கூறியுள்ளார். குதிரை பேரம் தொடர்பான புகாரை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்று பி வில்சன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். குதிரை பேரம் நடைபெறுவதற்கான அவசியம் இல்லை, முதல்வர் அதனை அனுமதிக்கவும் மாட்டார் என்று அமைச்சர் அருண் ராஜ் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதச்சார்பற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து இருப்பதால் குதிரை பேரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் கூறினார். எடப்பாடியை சந்தித்து முதல்வர் வாழ்த்து பெறுவார் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதியை பெற்று திட்டங்களை செயற்படுத்துவோம் என்றும் கூறினார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தாலும் கொள்கை ரீதியிலான மாநிலம் சார்ந்த நிலையை தாவைக்கா அரசு கடைபிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் பிரத்யேக மையங்கள் மூலமாக இணைய வழியாக நீட் தேர்வு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதனை தெரிவித்தார். முறைகேட்டை தடுக்கும் வகையில் இனி நீட் தேர்வு இணைய வழியே நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் ஜூன் 21 தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவாவில் நீட் தேர்வு எழுதிய மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மாணவர் தேர்வுகளால் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, ஊழல் நிறைந்த அமைப்பால் கொல்லப்பட்டுள்ளார் என்று ராகுல்காந்தி தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒரு அதிகாரியோ அமைச்சரோ கூட பதவி விலகவில்லை என்று அவர் விமர்சித்தார். கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதெல்லாம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பலமுறை காங்கிரஸ் வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைக்கவில்லை என்று அவர் கூறினார். ஏற்கனவே சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் பெட்ரோல் டீசல் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நிச்சயமாக பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போராலும் சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்ததாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் ஆகஸ்ட் மாதம் வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கான எரிபொருள் தேவைக்கான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசு சேவையை முறையாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் இன்று கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றபோது அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் தற்போது நடைமுறையில் உள்ள இலக்கத் தகடுகளில் ஒற்றை மற்றும் இரட்டை முறையை நீக்கி QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. மின்சார பயன்பாட்டை நிலையான முறையில் முகாமைத்துவம் செய்வதை நோக்கமாக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துதல், வீடுகளை தெரிவு செய்து மாணவர்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாணவர்கள் ஊடாக மின்சார சேமிப்பு முறைகளை ஊக்குவித்தல் போன்ற விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
4: போச்சு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வச்சு தூள்
1: பண்ணிட்டோம். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா? 89.4
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நான் தான் கோளாறு நினைச்சேன், அவர் என்னோட பெரிய கோளாறாக.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஏய் கண்ணுக்குட்டி,
2: சொல்லுங்க. மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
1: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா ஏதோ ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டென்ட் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறான். எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவான், அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

0: तुझे कैसे बुलाया तूने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

தேடுவேன் பாட்டாச்சு கேட்போம். 89.5.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: கொடுக்கப்பட்ட சிக்னல்ல பொறுக்கி பசங்க அட்ராசிட்டிஸ் ஐயா, தண்டையார்பட்டில ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா, ஓவர் ஐயா, அலர்ட் பண்ணி.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதோட பெஸ்ட்டா என்டர்டெயின்மென்ட்ட ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா
4: 89.4 யூ பிலீவ் டெவில் ஐ அம் தி டெவில் அண்ட் யூ வில் கால் மீ கேப்டன் மில்லர்.

0: அண்ட் யூ வில் கால் மீ.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவே நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.